மனதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 அலைவரிசையினூடாக இப்போது அழைப்பினூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கிந்தனியர் ஆசையா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மனைவி பத்மினி, தினு, சசன், வசந்தி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. நாவலப்பட்டி கலபடி சேர்ந்த மேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கணவர் போல், மகள் அனுஷா மற்றும் வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மாத்தலை சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு வெள்ளவத்தையில் இருக்கும் அகஸ்டிகாவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொலசொல நாகேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பாதுக்க சின்ன தம்பி மற்றும் காவத்தையில் இருக்கும் உறவுகள் அனைவருக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 15 ரமேஷ்கா ஜெய்சீல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதிகாலை காலை நேர வணக்கம் சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம், மனைவி அன்னம்பாக்கியம் மற்றும் மகள் தரண்யாவிற்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, மணி விஜயா மற்றும் மகன்மார்களான மதுசான், தருண் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று முருகேஷ் தியகல வட்டவலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி பலாங்கொடையிலிருந்து அவனாசி வைந்திமாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0012-0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு அழைப்பின் ஊடாக இணைந்திருக்காங்க. பூனாகலையிலிருந்து சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மனைவி சீதாலட்சுமி, மகன் முகேஸ்வரன், மகள் சுவேதா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. முனராகல கொம்புட்கனையிலிருந்து தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அனைத்து வசந்த உறவுகளுக்கு காலை நேர வணக்கத்தையும் பகிர்ந்து கொண்டு அனைத்து உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பூனாகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு மதுசிகா, லக்ஸிகா, சனா, டிலோ, மனைவி ரத்ன செல்வி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா, காலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தட் குடும்பம், கொட்டகலை டிரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று சொல்லி கிருஷ்ணாகிரி மாதவராமன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் சிஸ்டர், அன்பான காலை நேர வணக்கம். இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அன்பு மனைவி மகேஷ் மற்றும் மகள் காயத்ரி, சுஜி, துர்கா, ரூபி, நிதுக்ஷான் மற்றும் இந்துஜா மற்றும் வசந்தம் உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி புலட்கோ பிடியவிலிருந்து இளங்கோன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கஜி நிகழ்ச்சியோடு இணைந்து காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி தென்காசியிலிருந்து முருகேசன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்ந்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வட்டவலையிலிருந்து லொனக் பார்த்திபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, வசந்த உறவுகள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி டிக்கோயா தரவளை மேற்பிரிவு நேசரி இல்லம், துரைராஜா மற்றும் மகாலட்சுமி, துலக்ஷன், துவாசினி, பிரவீனா, அருண்மொழி, புஷ்பராணி, சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு பேர்வளை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அனைத்து உறவுகளுக்கும் மச் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் தெமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்து வசந்த உறவுகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு.
1: கிளைகள் அன்பு கதை எழுதும் ஆவணி திருவிழா, மஞ்சள்

0: 2.8 வசந்தம் FM. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை, இமகண்டம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை, ராகு காலம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இன்பம், ரிஷபம் துன்பம், மிதுனம் களிப்பு, கடகம் பயம், சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தனம், துலாம் அமைதி, விருட்சிகம் வாழ்வு, தனுசு தனம், மகரம் அனுகூலம், கும்பம் உதவி, மீனம் மறதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இன்பம், ரிஷபம் துன்பம், மிதுனம் களிப்பு, கடகம் பயம், சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தனம், துலாம் அமைதி, விருட்சிகம் வாழ்வு, தனுசு தனம், மகரம் அனுகூலம், கும்பம் உதவி, மீனம் மறதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6, 102.8 அலைவரிசைகளின் ஊடாக அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இப்போது அழைப்பினூடாகவும் நிறைய சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். தெல்தோட்டையிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. வெதமுள்ளையிலிருந்து அரிதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி ஆரையம்பதி. செல்வநகர் கிழக்கை சேர்ந்த ராமதாஸ் கோபிகா தனது பிறந்த நாளை கொண்டாடுறாங்களாம். கோபிகாவை உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி மல்லாகத்திலிருந்து ஸ்ரீதரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் வத்தலையிலிருந்து சாரா. இன்று எனது அம்மா சுந்தரலட்சுமி, தங்கை கோகிலா ஆகியோர் இருவருமே பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவர் அப்பா குழந்தை வேலு மற்றும் அக்கா சாரா, கணவர் மகிந்தன் மற்றும் மகள்மார்களான கனிஷா மற்றும் லிடிஷானினி மற்றும் மகன்மார்களான அரி சர்வின் ஆகியோர் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமிப்பம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் லிந்துரை அகார லிந்துளை அகாரகந்தையை சேர்ந்த திரு திருமதி தங்கவேல் ராஜேஸ்வரி தம்மதிகளின் செல்வ புதல்வன் தர்மராஜா தனது 38th பிறந்த தினத்தை இன்று தமது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடுறாராம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அன்பு அப்பா மற்றும் அம்மா, மனைவி மீனாட்சி அம்மா மற்றும் பிள்ளைகளான விதுர்ஷாந்தினி மற்றும் யதுர்சிகா, மாமா மாமி மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமிகம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கார். அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் தோட்டத்திலிருந்து நிமல்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து சகீரா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் ஆனந்தி நிகழ்ச்சியோடு கின்னியா குறிஞ்சா கேனி அசுர்தீன் நூர்ஜகான், அன்வர் ரியாஸ் மற்றும் ரியானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் கொழும்பா இந்த ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான காலை நேர வணக்கம் ஒரு கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கடுவலையிலிருந்து மனோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0171300 0712 0711 0715 111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு. தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் பாடலோடு நானும் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகிறேன். அதற்கு முன்னாடி இறுதியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க கிந்தியன்ல இருந்து சத்யகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோகன ராமேஸ்வரி, பபிசாலினி, சர்ஜிதன், இளம்பதனி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நல்ல பாடல் தாங்க இணைந்திருக்காங்க. அல்பதுறையிலிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. நான் லெவன்கல தோட்டத்திலிருந்து நிமல்குமார், எனது மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்தோன், புவிலீஷ், இலக்கியா மற்றும் சிவன்யா, பிரயலகன், நிலானி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி. இன்று என்னுடைய அப்பா செல்லதுரை தனது 76வது பிறந்த தினத்தை கொண்டாடுறாராம். அவரை உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வட்டுகொட விமலீந்திரன் இந்த வாழ்த்து அனுப்பி வச்சிருக்காரு. வசந்தமேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கிறோம். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரியமான காலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, தெமோதரையை சேர்ந்த கிருஷாந்தினி இன்று பிறந்த நாளை தமது இல்லத்தில் கொண்டாடுறாங்களாம். அவரை வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. அன்பு அம்மா ராணிமலர் மற்றும் அன்பு கணவர் சதீஷிங் மற்றும் பிள்ளைகள், மாமா, மாமி, உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. வசந்தமேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இனிமையான காலை நேர வணக்கமானதே நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி அனைவருக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று புப்ரில இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. சங்கானையிலிருந்து கனகரத்ன நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் கொட்டகலை ட்ரைட்டன் சந்தியாகு நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. மாணிக்கவத்த சந்திரகுசன் வொர்க் ஷாப்பில் இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மஸ்கெலியாவிலிருந்து அனைத்து உறவுகளுக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமே 102.6 அலைவரிசையினோடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று மே மாதம் 29ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக நேற்றைய தினம் இலங்கை மற்றும் IMF இடையிலான உடன்படிக்கையின் மற்றும் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுக்கு அனுமதி வழங்கிய IMF நிறைவேற்று சபை $695 மில்லியன் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதனோடு தொடர்புடையதாக சர்வதேச நாணயத்தையும் இலங்கை தொடர்பாக சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்கள் குறித்தும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அது தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதேபோல ஆடை ஏற்றுமதி தொழில்துறை வீழ்ச்சியடைந்து வருவதாக அந்த தொழிற்சங்கத்தின் தொழில்துறையை சார்ந்தவர்கள் தெரிவித்து அரசாங்கத்திடம் உதவி கோரியிருப்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து அமெரிக்க கச்சா எண்ணெய் அல்லது மசகு எண்ணெய் நாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான தகவல். அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கிடையிலான உடன்படிக்கையினுடைய மற்றும் ஒரு கட்டமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதேபோல போலீசார் விசேடமான எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார்கள். போக்குவரத்து விதி மீறல்களுக்காக ஆன்லைன் ஊடாக செலுத்தப்படுகின்ற பணம் தொடர்பான விடயத்தில் இப்போது மோசடி நடைபெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மக்கள் அது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. போலீஸ் மா அதிபருடைய பெயரை பயன்படுத்தி அச்சுறுத்தி இந்த பணம் பறிக்கும் செயற்பாடு ஒன்று ஆன்லைன் ஸ்கேம்பாக இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நேற்று தினம் களுத்துறை பகுதியில் வர்த்தகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். கொலையால் பயணித்த வேன் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து பார்க்கலாம். அதேபோல் நேற்று தினம் பத்திரிகையோட செய்தி வெளியாகிருந்து டிக்கோயா பகுதியில் இருவரை படுகொலை செய்த சந்தேக நபர் கண்டி வைத்தியசாலையில் தப்பிச் சென்று மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டதான ஒரு தகவல் வந்திருந்தது. ஆனால் இதுவரை அந்த நபர் கைது செய்யப்படவில்லை என்பதாக போலீசார் தெரிவித்திருப்பதான ஒரு செய்தி ஒன்றும் பத்திரிகைகளில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதேபோல துபாயில் இருந்து 8 சந்தேக நபர்களை துபாய் மற்றும் ஷார்ஜாவில் அழைத்து வருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் இணைக்களம் தெரிவிக்கிறது. அங்கிருந்து மேலும் பலரை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று தெரிவித்திருக்கின்றார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ரங்க திசாநாயக்கள் அஞ்சோடு விசாரணை ஆணைக்குழுவினுடைய தலைவரை

0: அவருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு எதிர்கட்சிகள் இப்போது கூட்டாக வலியுறுத்தியிருப்பதாக இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் வெளியாயிருப்பது காரணம். முஜிபுர் ரஹ்மான் தொடர்பான விசாரணைகள் எப்படி நேற்று தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார், அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கும். அவரையும் தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகளும் பத்திரிகையில் வந்திருக்கின்றன, அவை தொடர்பிலும் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முதலாவதாக, சர்வதேச நாணயம் இலங்கைக்கு 695 மில்லியன் டாலர் பணத்தை நிதியினை வழங்குவதற்கு இணக்கம் வெளியிட்டிருக்கிறது என்பது இன்றைய பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது காரணம். இன்றைய லங்காதி பத்திரிகையினுடைய தலைப்பு இப்படி இருக்கிறது, வியதாம் பியவான் லைட் பில வெடிக்கலாம் மதி தெல் மிரனு பாடுய் ஐஎம்எஃப் கியாய் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகையை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல அதனோடு இணைந்ததாக இன்னும் ஒரு உபத்தலைப்பும், பஹாசா ஹய வாரிக்கு சம்மத்தாய் ஐஎம்எஃப் வலின் தவாத் டாலர் மில்லியன ஐசிய அணு பாக் என்பதாக அந்த செய்திக்கு உபதலைப்பட்டு செய்தி வெளியாகிறது. வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு அதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. இலங்கைக்கு 695 மில்லியன் டாலர் விடுவிப்பதற்கு அங்கீகாரம், 5 மற்றும் 6 கட்ட மீளாய்வுகளுக்கு நாணய நிதியம் ஒப்புதல், ரூபாவின் பெறுமதி சிறப்படையும் என எதிர்பார்ப்பு என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐஎம்எஃப்பின் 5 மற்றும் 6 மீளாய்வு நிறைவு, இதுவரை 2.4 பில்லியன் டாலர் நிதி உதவி என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகளுக்கு நாணயத்தின் இயக்குநர் சபை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் இலங்கைக்கு மேலும் 695 மில்லியன் டாலர் நிதி விடுவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மதிப்பீடுகள் தொடர்பில் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து ஆராய்வதற்காக சர்வதேச நாணயத்தின் இயக்குநர் சபை நேற்று முன்தினம் புதன்கிழமை வாஷிங்டனில் கூடியது. அக்கூட்டத்தை தொடர்ந்து நாணயத்தின் பிரதி இயக்குநரும் பதில் தலைவருமான கஞ்சி ஒக்கமுராவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டம் தொடர்பான 5ஆம் மற்றும் 6ஆம் கட்ட மீளாய்வுகளுக்கு நாணயத்தின் இயக்குநர் சபை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் பொருளாதார கொள்கை மற்றும் மறுசரமைப்புகளை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் இலங்கைக்கு உடனடியாக 695 மில்லியன் டாலர் நிதி விடுவிக்கப்படும். இக்காலப்பகுதியில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் கீழ் இலங்கையால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மிகவும் வலுவானவையாக அமைந்திருந்தன என்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. எனவே அவர்கள் மேலும் பல விடயங்களையும் சுட்டிக்காட்டி இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டண நிர்ணய முறைமையை செலவினங்களை ஈடு செய்யக்கூடிய வகையில் மாற்றி அமைப்பதற்கு அவசியமான முன்கூட்டிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய வெளிநாட்டு கொடுப்படவு நிலுவைகளை உருவாக்காதிருத்தல் மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்காதிருத்தல் போன்ற தொடர் செயற்திறன் அளவுகோள்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பெரும்பாலான கட்டமைப்பு சார் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட போதிலும் அவற்றை நிறைவேற்றுவதில் காலதாமதம் நிலவியது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்த போர் மற்றும் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட தாக்கங்கள் என்பன பொருளாதார சரிவு அச்சுறுத்தலை தோற்றுவித்திருந்தாலும் மீண்டும் பொருளாதாரம் மீண்டும் தன்மையோடு இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக கடினமான மறுசீரமைப்புகள் மூலம் எட்டப்பட்ட வெற்றிகள் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கும் கொள்கை ரீதியான நடவடிக்கைகளை விரைந்து முன்னெடுப்பதற்கும் பங்களிப்பு செய்திருக்கின்றன. அதேபோன்று இந்த செயற்திட்டத்தின் ஊடாக விடுவிக்கப்படும் நிதியின் மூலம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள மக்களை பாதுகாக்கும் அதேவேளை கடன் சிறத்தன்மையை மீள் உறுதிப்படுத்தல், விலை மற்றும் நிதி உறுதிப்பாட்டை பேணல், வெளிநாட்டு கையிருப்பை மீள கட்டியெழுப்பல், நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதோடு ஊழல் மோசடிகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்ட கட்டமைப்பு சார் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளல் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான மறுசீரமைப்புகளை முன்னெடுப்பதற்கும் ஆதரவு. இருப்பினும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மூண்ட போர் இலங்கையின் பொருளாதாரத்தில் மோசமான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி 3% வீழ்ச்சியடையும் என மதிப்பிடப்படுகிறது. எரிபொருள் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரிக்கப்பட்டதோடு அதன் நடைமுறை கணக்கை பலவீனப்படுத்தும். சுற்றுலாத்துறை வருமான வீழ்ச்சி இதை மேலும் தீவிரப்படுத்தும். மத்திய கிழக்கு போரின் தீவிரம் மற்றும் கால அளவு குறித்து நிச்சயமற்ற தன்மைகள் பொருளாதாரத்தின் மீதான தாக்கங்களை மேலும் உயர்த்துகின்றன. எனவே இந்த வெளியக அதிர்ச்சிகளை கையாளுவது தடுப்பதற்கு இவ்வாண்டில் நிதி கொள்கையை தளர்த்துவது பொருத்தமானதாக இருக்கும். அதேவேளை இப்பாதிப்புகளை கையாளுவதற்கு அரசாங்கம் தற்காலிக நிவாரண வழங்கல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருப்பதோடு தித்வா சூறாவளியின் பின்னரான மீட்பு மற்றும் புடவை பணிகளுக்காக மேலதிக நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அது மாத்திரமன்றி 2027 ஆம் ஆண்டு முதல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% எனும் ஆரம்ப நிலவை இலக்கை எட்டுவதற்கும் அதிகாரிகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அதுபோன்று வரி அறவேட்டு முறைமையை செயற்திறன் மிக்க வகையிலும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் மாற்றியமைப்பதற்கு நிலையான வருமான திரட்சி அவசியமாகும். அத்தோடு கடன் மறுசிறப்பு செயல்முறை பூர்த்தியடையும் நிலையில் இருக்கிறது. மேலும் நாணய கொள்கையை பொறுத்தமட்டில் விலை உறுதிப்பாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வேண்டும் என்றும் அந்த சர்வதேச நாணய நிதியம் நேற்று தினம் விடுத்திருக்கின்ற அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை பார்க்கலாம். அதேபோல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் பிரதானமான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். இக்கோனமிக் கிரௌத் டு ஸ்லோ டவுன் 2-3% IMF என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 3% என்ற அளவுக்கு குறைவடையும் என்பதாக சர்வதேச நாணய நிதியம் இந்த எதிர்குறளை வெளியிட்டிருப்பதாக டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி தலைப்பிடப்படுகிறது. இலங்கையின் கடன் சிறத்தன்மை இன்னமும் அச்சுறுத்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டு என்பதாக அந்த செய்திக்கு பத்திரிகைகள் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை துறவிலும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இலங்கையின் கடன் சிறத்தன்மை இன்னமும் அச்சுறுத்தல் நிலையிலேயே இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கைக்கான செயற்திட்ட பிரதான இவான் பபாஜியோ அண்மையில் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இடம்பெற்று வரும் மோதல்களும் அதன் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்புமாகும் என்றும் அதனை சீரமைப்பதற்கு இலங்கை அதிகாரிகளால் பொருத்தமான நடவடிக்கைகள் தற்கால நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை நடப்படி மாலை 6 மணிக்கு நிகழ்நிறை முறைமையில் விசேட செய்தியாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்திப்பில் ஊடகவியல் அழைப்பை கேள்விகளுக்கு பதிலளித்த சர்வதேச நாணயத்தினுடைய இலங்கைக்கான செயற்திட்ட பிரதானி இவான் பபாஜியோ சுட்டிக்காட்டிய விடயங்கள் இவ்வாறு இருக்கின்றன. அண்மையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்த மோதல்களால் பணவீக்கம் உயர்வடைந்திருக்கிறது. எனவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல் மற்றும் விலை உறுதிப்பாட்டை பேணல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு மத்திய வங்கி நாணய கொள்கை இறுக்கமாக்கியுள்ளது. வெளியக அழுத்தங்களின் போது ரூபாவின் பெறுமதியில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை உரியவாறு கையாள்வதற்கு தற்போது எடுக்கப்பட்டிருக்கும் இந்த நடவடிக்கை மிக பொருத்தமானதாகும். அதேபோன்று சமகால பொருளாதார நிலவரத்தை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் வழங்கப்படும் தற்காலிக நிவாரணங்கள் தொடர்பில் அதிகாரிகள் கலந்துரையாடினோம். அவை தற்காலிக நிவாரணங்கள் என்பதால் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தோடு அவை முறிவுறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். அண்மையில் இலங்கை ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இடம்பெற்று வருகின்ற மோதல்களும் அதன் விளைவாக உலக சந்தையில் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் ஏற்பட்ட அதிகரிப்புமாகும். எனவே இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி என்பது இயல்பான விடயமாகும். மத்திய கிழக்கு மோதல்களால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதன் விளைவாக ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டிருக்கும் தாக்கத்தை சீரமைப்பதற்கு அதிகாரிகளால் பொருத்தமான தற்காலிக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் கடன் நிலவரத்தை பொறுத்தமட்டில் அண்மைய சில வருடங்களாகவே இலங்கையால் பெறப்பட்ட கடன்கள் மிக உயர்வான மட்டத்திலேயே காணப்பட்டன. இருப்பினும் தற்போது முடிவரும் தருவாயில் உள்ள கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலம் இந்நாட்டின் கடன் நிலவரம் குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் கடன் ஸ்திரத்தன்மையானது இன்னமும் அச்சுறுத்தல் நிலையிலேயே இருக்கிறது. அதேபோன்று நாம் கடந்த மாதம் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருக்கும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடினோம். பொருளாதார மீட்சியை பொறுத்தமட்டில் இறக்குமதிகள் மீதான கட்டுப்பாடுகள் மூலம் நீண்டகால அடிப்படையில் குறிப்பிட்டுக்குறதக மாற்றங்கள் ஏற்படாது. எனவே மேலும் புதிய இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிப்பதையோ அல்லது அதை விரிவுபடுத்துவதை நாம் பரிந்துரைக்க மாட்டோம். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக இலங்கைக்கான புதிய செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து நாம் எதுவும் பேசவில்லை. எனவே நடைமுறையில் இருக்கும் செயற்திட்டத்தை முறையாக பூர்த்தி செய்வதற்கே தற்போது முன்னுரிமை அளித்திருக்கின்றோம். இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கடந்த 3.5 வருடத்தில் பொருளாதார ரீதியாக பல்வேறு முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன. இதனை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதாகவும் இவான் பபாஜியோ அவர்கள் நேற்று இலங்கை நேரப்படி மாலை 6:30 மணிக்கு இடம்பெற்ற நிகழ்நிலையுடான விசேட ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இலங்கை தற்போது முன்னெடுத்து வருகின்ற மறுசீரமைப்புகள் மற்றும் ஏனைய விடயங்கள் வலுவானதாக இருக்கிறது. இருந்த போதிலும் கடன் நிலைத்தன்மை தொடர்பான விடயத்தில் இன்னும் கேள்விக்குறியான விடயம் இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இன்னும் பல மறுசீரமைப்புகளை முன்னெடுத்து பொருளாதாரத்தை சிரமமாக பேணுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் தெரிவிக்கின்ற பிரதானமான கருத்தாக இருக்கிறது. எனவே நாடுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு சர்வதேச நாணயத்தை நாங்கள் நாடியிருந்தோம். 16 முறை இலங்கை நாடியிருந்த போதிலும் அதில் பல தடவைகள் தோல்வியில் முடிவடைந்தன. எனவே 17வது முறையாக கடந்த 2023 ஆண்டு நாங்கள் சர்வதேச நாணயத்தினுடைய ஒத்துழைப்பு பெற்றுக்கொண்டு ஜூன் மாதம் முதல் அத்தொடர்பான விடயங்களை ஆரம்பித்திருந்தோம். அதன் பிறகு இப்போது 6 தவணை நிதி வசதி ஊடாக எமக்கு கடன் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் இப்போது 695 மில்லியன் டாலர் விடுவிப்பதற்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதே போல இன்னும் எரிபொருள், அதே போல ஏற்கனவே இருக்கின்ற மின்சார கட்டணம் உள்ளிட்ட பல வரி கட்டணம் உள்ளிட்ட பல விடயங்களில் இன்னும் மறுசீரமைப்புகள் தேவை என்பதாக சர்வதேச நாணயத்தையும் குறிப்பிடுகிறது. எனவே இதனை இடையில் கைவிடும் பட்சத்தில் பொருளாதாரம் இன்னும் பாரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். அதன் காரணமாக இந்த இருக்கின்ற மறுசீரமைப்பை தொடர்ச்சியாக பெற வேண்டும். அதே போல இன்னும் முடிந்தால் பல விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறித்து ஆராயுமாறும் அரசாங்கத்திற்கு சர்வதேச நாணயம் இந்த கோரிக்கை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை பார்க்கலாம். அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற இன்னும் ஒரு செய்தி, அஸ்வசிம முதியோர் மே மாத கொடுப்பனவு வைப்பீடு என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அஸ்வசிம நலன்புரி திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மே மாத கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவிக்கின்றது. இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நேற்று அந்த சபை தெரிவித்தது. அஸ்வசிம திட்டத்தின் மூலம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்ற சுமார் 7 லட்சம் முதியவர்களுக்கு இவ்வாறு அரசாங்கம் பணத்தை விடுவித்திருப்பதாக அந்த சபை தெரிவித்திருக்கிறது. இரு கட்டங்களின் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டத்தின் கீழ் இந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இந்த கடன் வசதியின் கீழான அஸ்வசிமத்தினுடான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த முதற்கட்டத்தின் கீழாக 625,128 பேர் நன்மையடையவிருக்கிறார் என்பதும் மிக முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 73,663 பேர் முதியோர்கள் பயனடைவிருக்கிறார்கள். அந்த வகையில் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமான நிதி அனைத்து பயனாளிகளுக்கும் தமக்குரிய முதியோர் கொடுப்பனவை இன்று முதல் தமது அஸ்வசிம பயனாளி வங்கிக் கணக்கின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அந்த சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது அதே போல ஆடை ஏற்றுமதி தொழிற்துறையாளர்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் அரசாங்கத்திடம். அது தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பிடுகிறது. ஆடை ஏற்றுமதியில் வீழ்ச்சி பதிவானது, ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் அறிவிப்பும், இலக்குகளை அடைய அரசின் ஆதரவுக்கும் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. நாட்டின் ஆடைத்துறையில் தற்போதைய ஏற்றுமதி அளவை தாண்டி 5 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை எட்ட வேண்டுமானால் இலங்கை அரசு இத்துறைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் கூறப்படுகின்றன. 2026 ஏப்ரல் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி சற்று வீழ்ச்சியடைந்திருக்கிறது. மொத்த ஏற்றுமதி 4.72% குறைந்து 328.15 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருக்கின்றன. இது கடந்த 2025 ஏப்ரலில் 344.40 மில்லியன் டாலராக இருந்தது. முக்கிய பாரம்பரிய சந்தைகளான பிரிட்டனுக்கான ஏற்றுமதி 16.91%, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான ஏற்றுமதி 8.78%, மற்றும் அமெரிக்கான ஏற்றுமதி 3.46% என குறைந்திருக்கின்றன. இருப்பினும் மற்றைய புதிய சந்தைகளுக்கான ஏற்றுமதி ஏப்ரல் மாதத்தில் 12.61% வீழ்ச்சியடைந்திருக்கிறது. புதிய சந்தைகளை நோக்கி வணிகத்தை மாற்றுவதன் மூலம் இந்த துறையை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதை இது காட்டுகிறது. எனவே 2026 ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் மொத்த ஆடை ஏற்றுமதி 7.47% குறைவடைந்து 1.53 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியடைந்தது. எனவே இது முக்கிய ஏற்றுமதி நாடுகளின் தொடரும் நெருக்கடியை காட்டுகின்றது. இந்த வீழ்ச்சி உலகளாவிய தேவை குறைபாட்டை பிரதிபலித்தாலும் இலங்கை சில முக்கிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. குறிப்பாக இலங்கை தனது போட்டித் திறனை அதிகரிக்க வேண்டும், செலவு அமைப்புகளை சீரமைக்க வேண்டும், சந்தை வாய்ப்புகளை வலுப்படுத்த வேண்டும், மற்றும் அதிக மதிப்புமிக்க புதிய வாய்ப்புகளை நோக்கி வேகமாக நகர வேண்டும். ஆடை தொழிற்துறையின் நீண்டகால பலனும் அப்படியே இருப்பதாக ஒன்றிணைந்த ஆடை சங்கங்களின் மன்றம் நம்புகிறது. ஆனால் நாம் முன்னோக்கி செல்ல இன்னும் கூடுதலான தேசிய அளவிலான முயற்சிகள் தேவைப்படுகின்றன. தற்போது ஏற்றுமதி அளவை தாண்டி 5 பில்லியன் அமெரிக்க டாலர் இலக்கை எட்ட வேண்டுமானால் இலங்கை அரசு இத்துறைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நிலையான கொள்கைகள், மின்சாரம் மற்றும் எரிசக்தி கட்டண சீர்திருத்தங்கள், வர்த்தக வசதிகள், திறன் மேம்பாடு மற்றும் புதிய சந்தைகளின் வலுவான தடம் பதிப்பது ஆகியவை இதற்கு அவசியமாகும். இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் மிக முக்கிய துறைகளில் ஒன்றாக ஆடை தொழில்துறை தொடர்ந்து விளங்கி வருகிறது. இந்த துறை மீண்டும் வந்து வளர்ச்சி அடைவது நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கும் என்றும் அவர்கள் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய வீரகேசரி பத்திரிகை அல்ல, இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை வெளியாகிருக்கின்ற செய்தி, அரச பெருந்தோட்ட காணிகளை முதலீடுகளுக்காக வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. குறைந்த பயன்பாடு உள்ள அரசாங்க பெருந்தோட்ட காணிகள் மற்றும் சொத்துக்களை முதலீடுகளுக்காக வழங்கும் இரண்டாம் கட்ட நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இந்த முதலீட்டு வாய்ப்புகளுக்காக தகுதியான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து விருப்ப வெளிப்பாடுகள் கோரப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவிக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் மூலம் முன்வைக்கப்பட்ட குறைந்தளவிலான பயன்பாடுள்ள காணிகளை இனம் கண்டு அவற்றை மிகவும் பயனுள்ள முறையில் உபயோகிப்பதற்கான கொள்கைக்கு இணங்காகவே இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதும் அந்த செய்தியாக தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கமைய அமைச்சின் கீழுள்ள மக்கள் பெருந்தோட்ட அபிவிரு சபை JEDB, அரச பெருந்தோட்ட இயக்கம் SLSPC மற்றும் எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனம் ஆகியவற்றுக்கு சொந்தமான குறைந்தளவு பயன்பாடு உள்ள காணிகள் மற்றும் சொத்துக்கள் பொருத்தமான முறையில் அபிவிரு செய்யப்படவிருக்கின்றன. இந்த முதலீட்டு வாய்ப்புகளுக்கு தகுதியான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடமிருந்து விண்ணப்ப வெளிப்பாடுகள் கோரப்பட்டிருப்பதாக அமைச்சு தெரிவிக்கிறது. இதன்படி கண்டி, மாத்தலை, நுவரளி, பதுள்ளை, மொனராகலை, கேகாலை மற்றும் காலி போன்ற மாவட்டங்களில் அமைந்துள்ள பெருந்தோட்ட காணிகள், தேயிலை தொழிற்சாலைகள் மற்றும் விடுதிகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். முதலீட்டு காணிகளின் அளவுகள் 5 பிரிவுகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் மேற்படி அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, காணாமல் போனோர் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்படவில்லை, ₹370 மில்லியன் மேலதிக நிதி ஒதுக்கப்பட்டதாக அறிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் முற்றாக நிராகரித்திருக்கின்றது. அத்துடன் வருடாந்த வரவு செலவு திட்டம் மற்றும் நிர்வாக ஒதுக்கீடுகளுக்கு மேலதிகமாக காணாமல் போனோர் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் இந்த ஆண்டு ₹370 மில்லியன் நிதியை ஒதுக்கியிருப்பதாக அந்த அலுவலகம் தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக இதற்கு முன்னர் ஒதுக்கப்பட்டிருந்த ₹10 மில்லியன் நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்களின் குடும்ப அமைப்பின் தலைவர் பிரீட்டோ பெர்னாண்டோ குற்றம் சுமத்தியிருந்தார். இப்போது மேற்படி குற்றச்சாட்டுகளை அடுத்தே சம்பந்தப்பட்ட அலுவலகம் இத்தொடர்பில் விளக்கம் அளித்திருக்கிறது. எனவே காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லாந்த் இதுகுறித்து கருத்து வெளியிடுகையில், மூலதன செலவுகள் மற்றும் ஊழியர்களுக்கான சம்பளங்கள் வரவு செலவு திட்டத்தின் மூலமாக தனியாக வழங்கப்படுகின்றன. அதேவேளை குறித்த ₹370 மில்லியன் நிதி ஒதுக்கீடானது காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் தொடர்பான செயற்பாடுகளுக்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளன. அவர் மேலும் குறிப்பிடுகையில், இழப்பீட்டு திட்டங்களை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படும் தற்காலிக கொடுப்பனவு மட்டுமே. தங்களது அன்புக்குரியவர்களை இழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முறையான இழப்பீட்டுத் தொகையை தீர்மானிப்பதற்காகவே தற்போதைய குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுக்கு பின்னர் பதிவான 6700 காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பான தொடர்பில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இதுவரை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறதோடு, தற்போது 4700 குடும்பங்கள் இந்த இடைக்கால கொடுப்பனவை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஒவ்வொரு அரசாங்கமும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்துக்கு போதிய நிதியை வழங்கி அதன் பணிகளை தடையின்றி தொடர அனுமதித்திருக்கின்றன. அதேபோன்று தற்போதைய அரசாங்கத்தின் கீழும் இவ்வாறான கொடுப்பனவு குறைப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மகேஷ் கட்லாந்த உறுதியளித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கன் க்ரூட் arrives in Sri Lanka for first time என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவிடமிருந்து WTI மசகு எண்ணெய் நாட்டுக்கு முதன்முறையாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காவிலிருந்து இதுவரை இலங்கை இந்த மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யவில்லை. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் இலங்கைக்கு உள்ளிட்ட உலக நாடுகள் பலவற்றுக்கு வரி விதத்தை அதிகரித்திருந்தார். எனவே அந்த வரி அதிகரிப்பு தொடர்பான விடயத்தில் பேச்சுவார்த்தையினூடாக எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அமைய இலங்கை அமெரிக்காவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கான இணக்கப்பாட்டு வந்திருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போது நேற்றைய தினம் இலங்கைக்கு அமெரிக்க மசகு எண்ணெய் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான தகவல். எனவே அந்த அடிப்படையில் இந்த மசகு எண்ணெய் கொண்டுவரப்பட்டதன் பின்னர் அது எரிபொருளாக மாற்றப்பட்டதன் பின்னர் நாட்டுக்கு விநியோகிப்பது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே இந்த அமெரிக்க மசகு எண்ணெயை நாட்டில் சுத்திகரிப்பதற்கான போதுமான தொழில்நுட்ப வசதிகள் இல்லை என்ற ஒரு விடயம் இருந்தது. எனவே அவை இப்போது சீர் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அதனூடாக இலங்கைக்கு இப்போது எரிபொருளை விநியோகிப்பது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போகிறது. முதல் முறையாக இப்போது அமெரிக்காவிலிருந்து இந்த மசகு எண்ணெய் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல் ஏற்கனவே இந்த மசகு எண்ணெய் கொள்வன தொடர்பான விடயத்தில் ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வன செய்வது தொடர்பான விடயங்கள் குறித்தும் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தது. இந்த போதிலும் இதுவரை அது தொடர்பான இணக்கப்பாடு எட்டப்படாத நிலையில் இப்போது அமெரிக்காவிடமிருந்து மசகு எண்ணெய் வந்திருக்கிறது என்பதும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த எரிபொருள் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இந்த தினம் பத்திரிகைகள் மற்றும் ஒரு செய்தியும் வெளியாயிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த எரிபொருள் தொடர்பான விடயத்தில் நாளை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கு இன்னும் ஒரு கப்பலும் வருகை தரப்போகிறது. அதன் காரணமாக இந்த எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சினைக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என்பதாகத்தான் அரசாங்கம் தெரிவிக்கிறது. தினக்குரல் பத்திரிகை சொல்கிறது, இரு எண்ணெய் கப்பல்கள் ஞாயிறன்று நாட்டை வந்தடையும் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டுக்கு 89,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் தாங்கிய கப்பல் ஒன்று வருகை தர உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. அமெரிக்காவிலிருந்து இந்த மசகு எண்ணெய்க்கு ஏற்றிய கப்பல் நாட்டை வந்திருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நேற்றைய தினம் அவை நாட்டுக்கு வந்திருப்பதாக இன்றைய நேம் பத்திரிகை தகவல் எடுத்தாலும் இந்த தினக்குரல் பத்திரிகையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த கப்பல் நாட்டுக்கு வரவிருப்பதாக முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நிதிக்குமார் அவர்கள் தெரிவித்த செய்தியை மேற்கோள் காட்டி இன்றைய தினக்குரல் பத்திரிகை சொல்கிறது. இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து 95,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய மற்றும் ஒரு கப்பல் எதிர ஒரு 31 திகதி நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த இரு கப்பல்களின் வருகையின் மூலம் இலங்கைக்கு மொத்தமாக 184,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் கிடைக்கப்பெறவிருக்கிறது என்பதும் அந்த தகவலாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இதுவரும் செப்டம்பர் மாதம் வரை நாட்டில் எரிபொருளுக்கான தட்டுப்பாடுக்கு வாய்ப்பில்லை. அதற்கான கப்பல்கள் எரிபொருட்கள் தற்போது கொண்டுவரப்பட்டிருப்பதாகத்தான் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிபட தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் பிரதான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து போலீசார் பொதுமக்களுக்கு ஒரு விசேடமான அறிவுறுத்தல் ஒன்றை வழங்குகிறார்கள். அது குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, போக்குவரத்து விதி மீறல் இணையவழியில் அபராதம் செலுத்துவோருக்கு போலீசார் எச்சரிக்கை, போலி மின்னஞ்சல் SMS வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள் மூலம் பண மோசடி கும்பல், அதிரடிப்படையினர் சைபர் பிரிவு விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையின் தலைப்பிடப்படுகிறது. போலீஸ் வார்ன் ஆஃப் சர்ச் இன் ஃபேக் SMS வாட்ஸ்அப் டிராபிக் ஃபைன் ஸ்கேம்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இனிய பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய சிங்கள பத்திரிகைகளிலும் அது தொடர்பான செய்திகளை நாங்கள் முதற் பக்கத்தில் காணக்கூடியதாக இருந்தது. போக்குவரத்து விதிமீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இணையவழி அபராதம் செலுத்துதலின் போது மிகவும் எச்சரிக்கையோடு கையாளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் போலீஸ் மாதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயற்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு தொடர்பாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் சைபர் பாதுகாப்பு விசாரணை பிரிவு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டுநர்களுக்கு போலியான SMS மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பி அவர்களை தவறாக வழிநடத்தி போலியான இணையதளங்கள் மூலம் தண்டப்பணம் செலுத்த வைப்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம். போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்ட ஓட்டுநர்கள் CCTV காட்சிகள் மூலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவித்து இலங்கை போலீசார் அனுப்பியுள்ளது போல் தோன்றும் வகையில் அண்மை காலங்களில் பல போலி தொலைபேசி இலக்கங்களிலிருந்து SMS மற்றும் வாட்ஸ் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. அச்செய்திகளில் மேற்கொண்ட குற்றங்களுக்கு தண்டப்பணத்தை செலுத்துவதற்காக THECOURIERGUY.CU.CCLK என்ற போலியான இணையதளத்திற்குள் நுழையுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது. எனவே அந்த இணையதளத்துக்குள் நுழைபவர்கள் அபராத தொகையை செலுத்தும் செயல்முறையினை நம்ப வைத்து அவர்களின் வங்கி அட்டை உடைய விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை மோசடிக்காரர்கள் சூழ்ச்சியோடு பெற்றுக் கொள்வதாக கண்டறியப்படுகிறது. அரசாங்கத்தின் கட்டண சேவைக்காக உருவாக்கப்பட்டுள்ள கௌபே இணையதளம் போன்ற தோற்றத்தில் இந்த போலி இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுமக்களை ஏமாற்றும் நோக்கில் முழுமையாக போலியாக உருவாக்கப்பட்ட இணையதளமாகும். எனவே போக்குவரத்து விதிமுறைகள் குற்றச்சாட்டு தொடர்பாக இவ்வாறான செய்திகளை மிகவும் எச்சரிக்கையோடு கையாளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதேவேளை போலீஸ் மாதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயற்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவிக்கிறது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சைபர் பாதுகாப்பு மற்றும் திறந்த மூல விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவிக்கிறது. இலங்கை போலீஸ் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் பெயரையும் போலீஸ் அதிபரின் பெயர் மற்றும் போலி கையொப்பத்தையும் பயன்படுத்தி அனுப்பப்பட்ட மிரட்டல் மற்றும் பணம் கேட்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு குறித்து இதன் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இச்செயற்பாடுகள் மூலம் இலங்கை போலீசின் நட்பெயருக்கு பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என கவனிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான அச்சுறுத்தும் அல்லது அதிகாரிகளின் பெயர்களை பயன்படுத்தி அனுப்பப்படும் மின்னஞ்சல் தொடர்பாக தேவையற்ற பதற்றத்திற்கு ஆளாக வேண்டாம் எனவும் அந்த மின்னஞ்சல்களுக்கு பதிலளிப்பதிலிருந்தும் அல்லது அவர்கள் கோரும் பணத்தை செலுத்துவதிலிருந்தும் தவிர்க்குமாறும் அந்த மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகளை திறக்காமல் லிங்க்களை திறக்காமல் இருக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். அத்தகைய குற்றச்செயல்கள் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது இலங்கை போலீஸ் கணினி குற்றப்பிரிவு விசாரணை பிரிவுக்கோ அறிவிக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இம்மோசடியாரர்களை சட்டத்தின் முன் நிறுத்த இலங்கை போலீசார் முழுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதோடு பொதுமக்களும் மிகுந்த அவதானத்தோடு எச்சரிக்கையோடும் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த செய்தியும் இருப்பதை காலம். எனவே தேவையற்று உங்களுக்கு தெரியாத, நீங்கள் பார்த்திடாத, உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஏதேனும் SMS லிங்க்கள் வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது SMS-ன் ஊடாகவும் வருகின்ற பட்சத்தில் அத்துறமான விடயங்களை நீங்கள் தெரிந்தவர்களிடம் அரசு ஆராய்ந்து முடிவெடுங்கள். நீங்கள் நேரடியாக அந்த லிங்கை கிளிக் செய்து உள்ளே செல்வது உங்கள் இருக்கின்ற பணப்பையை காலி செய்கின்ற விடயமாக இருக்கலாம். எனவே அது குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் போலீசாரினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைமைச் செய்தி குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இவ்வாறு இருக்கிறது. கழுத்துற காத்தனையை பிரேம தடயமாக வியாபாரி காட்ட வெடித்தபா மரளா காத்தக்கியான் பலாகிய மோத்தார் ரத்தைய நேபட தமாகி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இந்த செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கும் நேரம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்னர் வரலாம்.
1: கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியம் மலையக மண்ணில் வசந்தம் FM 102 சமாரில்
2: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
4: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஃபமின் சுயாதீன செய்தி பாராட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பத்திரிகை வழியாக இருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் பார்க்கிறோம். திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு களுத்துறை படுகொலை சம்பவம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்தி பிரதான செய்தியாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை மற்றும் தினகுரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக இருக்கின்றன. களுத்துறையில் வர்த்தகர் படுகொலை, துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய கார் வேன் கைவிடப்பட்ட நிலையில் மீட்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. களுத்துறை தெற்கு வெட்டுவகடை பகுதியில் நேற்று காலை காரில் வந்த இனந்தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 43 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தை அடுத்து தப்பியோடைய சந்தேக நபர்களை கைது செய்ய களுத்துறை சிரேஷ்ட போலீஸ் சத்தியசேகரின் மேற்பார்வையில் 3 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயபோலி சத்தியசேகர் FU Woodler தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் கார் மற்றும் வேன் ஆகியவை சம்பவத்தினத்தன்றே போலீசாரால் வெவ்வேறு இடங்களில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்டிருக்கிறார்கள். எனவே களுத்துறை தெற்கு வெட்டுவக்கடை பள்ளிவாசல் வீதியில் நேற்று காலை 8:51 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. களுத்துறை தெற்கு மரிக்கார் வீதியைச் சேர்ந்த 43 வயதுடைய கால்நடைகளை விநியோகிக்கும் வர்த்தகரை இவ்வாறு உயர்ந்திருக்கின்றார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பள்ளிவாசலுக்கு சென்றுவிட்டு அவர் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காரில் வந்த சந்தேக நபர்கள் வர்த்தகரின் மோட்டார் சைக்கிளை வழிமறித்து காரின் உள்ளே இருந்தவாறே T56 துப்பாக்கியால் 4 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறதாகவும் இந்த காட்சிகள் அருகில் சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருக்கிறது. இத்துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காக்கி பலத்த காயமடைந்த நபர் களுத்துறை நாகோட வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே சம்பவத்தின் பின்னர் கொலையாளிகள் தப்பிச் சென்ற கார் தெபுவன நேபட தபால் நிலையத்துக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்த விசாரணைகளின் போது குற்றச்செயலை மேற்கொள்வதற்கு முன்னர் சந்தேக நபர்கள் வருகிறதாக சந்தேகப்படும் மற்றும் ஒரு வெள்ளை நிற சிறிய வேன் ஒன்றும் களுத்துறை மத்துகோம் வீதியின் தொடங்கூட பகுதியில் நிலையில் போலீசாரால் நேற்று பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த வேனில் வந்து துப்பாக்கிதாரிகள் பின்னர் காரில் ஏறி துப்பாக்கிச்சூட்டை நடத்துவதற்காக வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இதேவேளை மேற்படி சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு போலீசார் உள்ளடங்களாக 3 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறவே இது காதல் விவகாரத்தினுடைய மோதலா என்பது தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதற்கெல்லாம் எனவே போலீசார் தொடர் விசாரணைகள் மேற்கொள்கிறார்கள். விசாரணை பின்னர் நாங்கள் முடிவுகளை பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் தொடர்ந்தும் தேடப்பட்டு வரும் இரட்டை கொலை சந்தேக நபர் கைதானதாக வெளியான செய்தி தவறு, பொதுமக்களின் உதவியை கோரியுள்ள போலீசார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஹேட்டன் டிகோயா பகுதியில் வயோதிப தம்பதியினரின் இரட்டை கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளில் உண்மை இல்லை எனவும் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. டிகோயா இரட்டை கொலை சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர் முகமதுலாவை பகுதியில் வைத்து கடந்த 23 தேதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் ஹட்டன் போலீசார் வாக்குமூலங்களை பெற்றிருந்தார்கள். மேலும் அவர் ஹட்டன் நீதவான் நீதிமன்ற முன்னிலையில் 24 தேதி ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார். எனவே அதன் போது அந்த சந்தேக நபர் எதிர்வரும் ஜூன் மாதம் 3 தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். கண்டி பல்லைகளை சிறைச்சாலை கொண்டு செல்லப்பட்ட சந்தேக நபருக்கு 26 தேதி ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக கண்டி தேசிய மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிறைச்சாலை அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருந்த சந்தேக நபர் அவர்களின் பாதுகாப்பையும் மீறி 27 தேதி புதன்கிழமை அதிகாலை மருத்துவமனையிலிருந்து தப்பியோடி இருக்கின்றார். மருத்துவமனையிலிருந்து தப்பியோடிய சந்தேக நபர் மீண்டும் கைது செய்யப்பட்டு விட்டதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. எனினும் இந்த செய்தி உண்மைக்கு புறமானவை என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. தப்பியோடிய சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உத்தியோகபூர்வமாக போலீஸ் ஊடகப் பிரிவினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சந்தேக நபர் குறித்த தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு உடனடியாக அறிவிக்கும்படி போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேற்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக நேற்று தினம் எமது பத்திரிகையின் பிரசுரமான செய்திக்கு வருந்துகிறோம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்காலம் அவ்வாறு அவர் கைது செய்யப்படவில்லை, இன்னும் அவர் தேடப்பட்டு வருவதாகத்தான் அந்த செய்தி இன்றைய தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தி, நேற்று தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த தகவலை மையப்படுத்தி இன்றைய பத்திரிகைகள் தலைப்பெற்றிருப்பதற்கான துபாய் சாஜாவிலிருந்து 8 சந்தேக நபர்களை அழைத்து வரும் நடவடிக்கை, போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய
செய்தியாக இடம்பெற்றிருப்பது காலம். ஏனைய பத்திரிகைகள் மற்றமான செய்திகள் தருகின்றன. திவைன பத்திரிகையில் துபாய்வனின் பிட்டவுட்கள தவாத் ஹத்தாக் அந்திபத் பிட்டின் திவைனட்ட சோதனா இரான் ஏற்ற பக்ஷபாதி புவாத் பிரச்சார கிரீம துபாய் ராஜ்யேட்ட எல்லவோ குவான் பிரகார வீடியோ கதகர சமாஜமாதியேட்ட முதாகரீம சியலு வட்டினா பாண்ட துபாய் போலீசியே அரண்டு என்பதாக இன்றைய திவைன பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. துபாய் மற்றும் ஷார்ஜாவில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள மேலும் 8 சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உதவி போலீஸ் சத்தியசேகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயகுமார உட்லர் தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் ஊடக பிரிவில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். போலீசார் மற்றும் முப்படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ள முழு நாடு ஒன்றாகினும் தேசிய ரீதியான செயற்திட்டத்துக்கு அமைவாக குற்றச்செயல் ஈடுபடும் சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்து இந்த நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த குற்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு சட்ட நடவடிக்கைகளை தவிர்த்துவிட்டு வெளிநாடுகளில் சென்று தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த வாரம் 22 தேதி துபாயில் வைத்து கைது செய்யப்பட்ட 2 பெண்கள் 19 ஆண்கள் என 21 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். குறித்த சந்தேக நபர்கள் தற்போது விசேட விசாரணை பிரிவுகளின் கீழ் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் வைத்து அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த மேலும் 8 சந்தேக நபர்களை நாட்டுக்கு அழைத்து வர நேற்று முன்தினம் 27 தேதி போலீஸ் மா அதிபர் புலனாய் பிரிவினர் நேரடி தலையீட்டுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கைதான சந்தேக நபர்களில் 3 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுவினரோடு நெருங்கிய தொடர்புகளாவதோடும் வெளிநாட்டிலிருந்து குற்றச்செயல்களை வழிநடத்தியவர்கள் எனவும் தெரிய வந்திருக்கிறது. 2 பேர் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் ஆவர். ஏனைய 3 பேரும் பல்வேறு குற்றச்செயலோடு தொடர்புடையவர் எனவும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதற்கமைய குறித்த சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் கொக்கட்டுச்சோலை மின்னேரியா அம்பலாங்குடை கொழும்பு வடக்கு மில்லனிய பெம்முள்ள மற்றும் வத்தலை ஆகிய விசேட போலீஸ் பிரிவுகளின் கீழ் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு அதற்கு அவசியமான அனைத்து நடவடிக்கைகளும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 2022 ஆண்டு தொடக்கம் 2026 ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியில் சிவப்பு அறிவித்தலுக்கு அமைய 32 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ராஜதந்திர முறையில் பல்வேறு குற்றச்சாட்டு தொடர்புடைய 70 சந்தேக நபர்களும் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அத்தோடு மேலும் 89 பேருக்கு எதிராக சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதோடு குறித்த நபர்களையும் கைது செய்து நாட்டுக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று தினம் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று தெரிவித்த கருத்துக்களோடு தொடர்புடைய ஒரு செய்தி. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முஜிபூர் எம்பியிடம் 4 மணி நேர விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மானிடம் குற்றப்புலன் ஆய்வுத்துறை விசாரணை நடத்தி சுமார் 4 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயபுரி சத்தியசேகர் எஃப் ஏ உட்னர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே கண்டி போகம்பரை சிறைச்சாலையில் விசாரணை காவலில் உள்ள ஒரு போதைப்பொருள் கடத்தக்காரருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மானுக்கும் இடையே 53 தொலைபேசி அழைப்புகள் பரிமாற்றப்பட்டமை தொடர்பாக இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட கைதியிடமிருந்து ஒரு கைபேசி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் நடைபெற்று வரும் விசாரணையின் போது இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று தெரிவித்தார். சந்தேக நபர் மீது பெருங்குற்றம் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளின் பேரில் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான தகவல். எனவே அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட விடயத்தை நேற்று தினம் போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் தகவலாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இந்த தினம் தினகரன் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தில் வந்திருக்கின்ற ஒரு செய்தி, கொரியர் ஊடாக போதை மாத்திரை விநியோகம் யாழ்ப்பாணத்தில் இளைஞன் கைது என்பது மற்றும் ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. கொழும்பிலிருந்து கொரியர் சேவை ஊடாக போதை மாத்திரைகளை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி அவற்றை விற்பனை செய்து வந்த இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே குருநகர் பகுதியில் வைத்துதான் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநகர் தபால் நிலையம் ஒன்றுக்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் வந்த பொதி குறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது. அதனை போலீசார் பெற்று சோதனையிட்ட போது அதனுள் 1800 போதை மாத்திரைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அதனையடுத்து குறித்த பொதியை பெற்றுக்கொள்ள வந்த இளைஞனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் போலீசார் விசாரணைகளை நடத்துவதோடு அந்த பொதியை கொழும்பிலிருந்து அனுப்பி வைத்த நபர் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக
அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த தினம் அருண பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இவ்வாறு அமைந்திருக்கிறது, அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அந்த வகையில் மானவிமிக்கம் கடைகளை ஜேஷ்டாதிகரணிய தீந்துக்கல பிரபான லேக்கம் அஸ்வை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் நகர அபிவிருத்தி அமைச்சினுடைய சிரேஷ்ட அதிகாரி ஒருவரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக தெரிவித்து உச்சநீதிமன்றத்தின் ஊடாக இப்போது அங்கிருக்கின்ற போக்குவரத்து செயலாளருக்கு எதிரான தீர்ப்பு வந்திருக்கிறது. காரணமாக அந்த போக்குவரத்து செயலாளர் பதவி விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உள்ளக தகவலை அடிப்படையாக செய்தி இருப்பதை காணலாம். எனவே தொடர்பில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயகவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதாக நம்பிக்கை மிக தகவல்கள் தெரிவிப்பதாக இன்றைய அருணபதிரிகை கூறுகிறது. எனவே இந்த செயலாளர் பதவியில் தான் விலகுவதாகவும் எனவே அந்த தகவலை அவர் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிருப்பதை காணலாம். அங்கு வேலை செய்கின்ற ஒரு அதிகாரியினுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக தெரிவித்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பதாக உறுதியளித்திருக்கிறது, அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதன் காரணமாக இந்த பெருந்தெருக்கள் மற்றும் போக்குவரத்து நகர அபிவிருத்தி அமைச்சருடைய செயலாளர் பதவி விலகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இன்றைய தினம் அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இந்த தினம் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தி, வெளிக்கட ஓஐசி ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது காணலாம். சீன நாட்டவர்களிடமிருந்து லஞ்சப்பணம் பெறுவதற்கு முயற்சித்த குற்றச்சாட்டுப்படியில் கைது செய்யப்பட்ட வெளிக்கடை சிறைச்சாலை ஓஐசி இவ்வாறு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த கடந்த காலங்களில் ராஜகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்ட 19 சீன நாட்டவர்கள் சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டார்கள். எனவே அவர்களுடைய அந்த பாஸ்போர்ட்களை வழங்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எனக்கு பணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்றை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் இந்த வெளிக்கடை ஓஎஸ்சியை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போதுதான் அவரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருப்பதான செய்தி முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தி, இந்த லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல வருடங்களாக பல காலங்களாக லஞ்ச ஊழல் மோசடிகளில் திளைத்து போயிருந்த பலர் இப்போது சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பல்வேறு கட்ட விசாரணை ஊடாக அவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வந்திருக்கிறது. இந்நிலையில்தான் இப்போது எதிர்க்கட்சி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு எதிரான ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறது. அதுரமான செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றதை நாங்கள் காணலாம். ரங்க திசாநாயக்க மீது விசாரணை செய்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சியினர் முறைப்பாடு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்கவின் நடத்தை கோல முறைகேடுகள் குறித்து பல்வேறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள அத்துறவில் பக்கச்சார்பற்ற விசாரணை முன்னெடுக்குமாறும் ரங்க திசாநாயக்கவை இவ்வாறு பதவியிலிருந்து நீக்குமாறும் எதிர்க்கட்சியினர் கோரிக்கை இருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவரை தற்காலிகமாக கட்டாய விடுமுறை அனுப்புமாறும் விசாரணை அறிக்கைக்கு அமைய உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தி மக்கள்வாத ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் தலைவர் நீதிபதி WMNP இத்தலவிடம் இவ்வாறு நேற்று முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த முறைப்பாடு கடிதத்தில் 2023 இலக்க ஊழலுக்கு எதிரான சட்டத்தின் 3 உறுப்பினைக்கு அமைய லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணைக்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவுக்கு லஞ்ச ஊழல் தொடர்பிலான முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக பரந்துபட்ட பாரதூரமான பாரிய விடயங்கள் இருக்கின்றன. லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக கடமையாற்றும் ரங்க திசாநாயகவின் செயற்பாடு குறித்து சிக்கல்நிலை உருவாகியிருக்கிறது. அவர் எதேச்சியாக பக்கச்சார்பாக அவரின் கடமைகளை முன்னெடுப்பதாக பல்வேறு முறைப்பாடுகள் சமூகமாக இருக்கின்றன. எனவே இந்த முறைப்பாடுகளின் உண்மைத்தன்மைகளை நாங்கள் அறியோம். ஆயினும் அந்த முறைப்பாடு குறித்து தேடி பார்த்து உங்களின் ஆணைக்குழுக்குரிய கட்டாய கடமையாகும். எனவே பணிப்பாளர் நாயகம் உங்கள் ஆணைக்குழுவின் கடமையாற்றும் இன்னும் ஒரு அதிகாரி ஒருவர் மாத்திரமே ஆணைக்குழு வழங்கும் உத்தரவு மற்றும் செயற்பாடு விதிகளின் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என்பதோடு அவர் ஒழுக்காற்று அதிகாரி என்றாலும் நீங்கள் ஆணைக்குழுவின் தலைமை. அதற்கமைய ஏதாவது ஒரு முறைகேடு தொடர்பில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடப்பதற்கும் ஒழுக்காற்று விசாரணை வழங்கப்படும் தீர்ப்புக்கமைய நடவடிக்கை எடுப்பதும் ஆணைக்குழுவின் அதிகாரமாகும் என்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ரங்க திசாநாயக தலைமையில் இப்போது பல்வேறுபட்ட
லஞ்ச ஊழல் விசாரணை தொடர்பான விடயங்கள், நாட்டில் லஞ்சம் பெறுகின்ற சம்பவங்கள், இவையெல்லாம் சட்டத்தில் முன் கொண்டுவரப்பட்டு அதிகாரிகள் அதே போல் லஞ்சம் பெறுகின்ற கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அவருக்கு எதிராக இப்போது அவதூறு கருத்துக்கள் பல பரப்படுவன நிலையில் அது தொடர்பாக நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் இப்போது இந்த எதிர்க்கட்சியினர் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த மற்றொரு தகவல், இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் விசாக் பண்டிகை நாடு முழுவதும் 15,000 தானசாலைகள் சுகாதார நடைமுறைகளை பேணுவது கட்டாயம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. விசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடுராவிரதியில் சுமார் 15,000 தானசாலைகள் அதாவது தன்சல்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பில் கருத்தறிவில் சங்கத்தினுடைய செயலாளர் சமில் முத்துக்குடு தானசாலைகளை பதிவு செய்யும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொற்று நோய்கள் பரவி வருவதால் தானசாலைகள் ஏற்பாடு செய்பவர்கள் உரிய சுகாதார முறைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி, இன்று தினம் தினகரன் பத்திரிகையிலிருந்து நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு, மீனவர்களுக்கு எச்சரிக்கை என்பதும் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. நாட்டினவும் மழையுடனான சீரற்ற காலநிலையால் நாட்டை சூழவுள்ள பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மீன்பிடி மற்றும் கப்பல் துறையின் எச்சரிக்கையை செயற்பட வேண்டும் என்றும் வளிமண்டல திணைக்களம் இவ்வாறு கோரிக்கொன்றை முன்வைத்திருக்கின்றது. அந்த வகையில் காங்கேஸ் துறையிலிருந்து மன்னார் வழியாக சிலாம் வரை காலியுடன் அம்பாதொண்டை வழியாக இருக்கின்ற கடல் பகுதிகள் அதனை அண்மித்த கடல் பகுதிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வளிமண்டலத்தினை கிளம்பிவாறு தெரிவித்திருப்ப செய்திகள் முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். மேலும் சில செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி, சஜித்தை பிரதமராக நியமிக்கும் அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை, பிரதமர் பதவியில் மாற்றமில்லை, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை பிரதமராக நியமிப்பதற்கு ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியோடு பேச்சுவார்த்தை ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுவது முற்றிலும் பொய்யானது. எதிர்க்கட்சியின் கற்பனைக்கும் ஒரு எல்லை இல்லையா என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். கம்பவா பகுதியில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வின் ஊடகங்களுக்கு கருத்துகள் வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடந்த வாரம் அக்கட்சியின் உறுப்பினர்கள் அரசாங்கத்தோடு இணைவதாகவும் தொலைபேசியில் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டு ஊடக சந்திப்பு நடத்தினார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை, எவரையும் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் ஜெயசித்தா அவர்கள் அறிவித்த பின்னர் தற்போது பிரதமர் பதவி குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அமரசூரிய சிறந்த முறையில் செயற்படுகிறார். தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் அவர் மீது நல்லதொரு அபிப்பிராயம் காணப்படுகிறது. பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமர் பதவியை கேட்பதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் பதவியை சஜித் பிரேமதாச பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கட்சியின் ஒரு தரப்பினர் அர்ஷடி சில்வாவை கட்சியின் தலைவராக நியமிப்பதற்கு யோசனை முன்வைத்துள்ளமை தொடர்பில் சஜித் பிரேமதாஸ் ஆராய வேண்டும் என்றும் இப்போது மஹிந்த ஜெயசிங்க பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாகின்றது. நம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதேபோல் இன்னும் ஒரு தகவல், இன்றைய திறக்குறள் பத்திரிகையில் எதிரிகளை கொன்றவர்களிடம் நாட்டை மீண்டும் ஒப்படைப்பதா, அனுராதபுரம் மாவட்ட எம்பி சுரங்க ரத்நாயக கேள்வி என்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாமல் ராஜபக்சே மீண்டும் ஜனாதிபதியாக உள்ளாராம், இது என்ன ஒரு கேலிக்கூத்து. 7 முதல் 8 ஆண்டுகளுக்கு முன் இந்த நாட்டை அளித்தவர்கள், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை அளித்தவர்கள், இந்த நாட்டில் சட்டத்தை அளித்தவர்கள், பல்வேறு இடங்களில் தங்கள் எதிரிகளை சுட்டுக் கொன்றவர்கள், இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதில் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுரங்க ரத்நாயக் அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதாக அரசை தொடர்கிறது. எப்பாவளியிடம் ஊடகங்களிடம் கருத்துக்களை முன்வைத்த போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லர், அனைவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்களே என்று ஜனாதிபதி எப்போதும் கூறி வருகிறார். இருப்பினும் அந்த கூற்றுகள் இன்றும் ஆதாரமற்ற மற்றும் பொய்யான கூற்றுகளாகிவிட்டன. ஒருபுறம் தேசிய பாதுகாப்பு, குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் சட்டத்தை அனைவரும் சமமாக செயல்படுத்தும் திறன் ஆட்சி ஆகிய அனைத்தும் இன்று இருப்பதாக அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்த இணைந்த மற்றொரு தகவல், தினக்குரல் பத்திரிகையில் மஹிந்த கோட்டாவின் உத்தரவுகள் கடைசி நிமிடத்தில் புலிகளால் 300 படையினர் கொல்லப்பட்டார்கள் என்பதாக சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்த தகவல் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செயலராக இருந்த கோட்டாபி ராஜபக்சவும் துரோகத்தனமான அரசியல் உத்தரவுகளை பிறப்பித்து ஒரே நேரத்தில் முப்படைகளின் 300 வீரர்களின் உயிர்களை பறித்ததாக அப்போதைய ராணுவ தளபதியாக இருந்த பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் மேலும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் வழங்கிய தனியார் செய்தித்தளத்துக்கு வழங்கிய ஒரு விசேட சேவையின் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் சுண்ணக்கல் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக பூநகரியில் மக்கள் கவன ஈர்ப்பு பேரணி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வேரவில், வளைப்பாடு, பொன்னாவெளி, கிராஞ்சி ஆகிய கிராமங்களில் சுண்ணக்கல் அகழ்வு, கனியமணல் அகழ்வு மற்றும் காற்றாலை மின்நுட்ப திட்டம் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று வியாழக்கிழமை கவன ஈர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் தொன்மையான பிரதேசங்கள் ஒன்றாக காணப்படுகின்ற பூநகரி பிரதேச பிரிவின் கீழ் உள்ள இந்த மேற்படி கிராமங்களில் இவ்வாறான இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு காற்றாலை மின்னுப்பு நிலையங்களை நிறுவுதல், கனியமணல் அகழ்வுகள், சுண்ணக்கல் அகழ்வு ஆகியவற்றை எதிர்ப்பு தெரிவித்து வேரவில் வைத்தியசாலை ஒன்றிலிருந்து பேரணி ஆரம்பிக்கப்பட்டு கிராஞ்சி கற்பகப்பிள்ளை ஆலயம் வரை இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது எங்களுடைய வளங்களை அகலாதே, எமது நிலம் எமக்கு வேண்டும், காற்றாலை வேண்டாம் என பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இதில் பலரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் மட்டு நகரில் ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து தங்க ஆபரணம் கொள்ளை, பணம், கையடக்க தொலைபேசியும் அபகரிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய உட்பக்கச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு நகரில் ஆட்டோவை வாடகைக்கு அமர்த்தி சென்று சாரதிக்கு மயக்க மருந்து தெளித்து அவரின் தங்க ஆபரணங்கள் பணம் கையடக்க தொலைபேசி கொள்ளையிட்டுவிட்டு கொள்ளையர்கள் தப்பி ஓட்டம் ரிதிதன்னை காட்டு பகுதியில் வாங்கிய நிலையில் நேற்று வியாழக்கிழமை சாரதியை மீட்டு வைத்தியசாலை அனுமதித்திருப்பதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்த தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணலாம். நகரின் சின்ன ஆஸ்பத்திரி ஆட்டோ திரைப்படத்தில் இருந்து வாடகைக்கு சவாரி செய்து வரும் பூநகரி முனையைச் சேர்ந்த 62 வயதுடைய ஆட்டோ ஓட்டுநர் இவ்வாறு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது. இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை உட்பகச் செய்தியாக பரித்துறை முனை கட்கோவலம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்கள் மாயம், தேடும் பணிகள் மும்முரம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். யாழ்ப்பாணம், வடமராட்சி, பரித்துறை முனை, கட்கோவலம் ஆகிய பகுதிகளிலிருந்து புதன்கிழமை 2 படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்கள் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிய வருகிறது. இந்த நிலைமையில் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகளில் சக மீனவர்களும் மீனவர் உறவினர்களும் நேற்று காலை முதல் மும்முரமாக இடம்பெற்று வருவதாக நேற்று முதினம் தொடக்கம் கடுமையான காற்று வீசி வருவதால் மேற்படி மீனவர்கள் பயணித்த படகு விபத்துக்குள்ளாக இருக்கலாம் என சக மீனவர்கள் அச்சம் வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

0: வணக்கம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது.

0: நாடுகளிடமிருந்து.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். நன்றி ஆனந்தி. நேர்கள் இப்போது முதல் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். உங்களோட இணைந்திருக்கும் நான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சங்கர் புஷ்பராஜ். முதலில் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சுபிரி தன சம்பத 911 சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 4, 0, 8, 8, 5, 6. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 4, 0, 8, 8, 5, 6. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பணப்பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,97,320 ரூபாய் பணப்பரிசாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜய சம்பத 385 வார சீட்டிலிப்புக்கான சீட்டிலிப்பு முடிவுகள். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 8, 8, 5, 6. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 8, 8, 5, 6. நேற்று 2,50,000 ரூபாய் பரிசுகள் 2, 50,000 பரிசு 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 59,83,040 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத கோட்டிப்பத்தி 3,003 சீட்டில் போறதுக்கான முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்களாக 8, 36, 45, 72. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 8, 36, 45, 72. நேற்றைய தினம் 2 லட்சம் பரிசுகள் 11 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,46,000

₹840 வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக ₹542,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து ராசி அதிர்ஷ்டத்திற்கான சீட்டிலுப்பு முடிவுகள். சீட்டிலுப்பு வாரம் 4889. ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 2, 16, 18, 34. மீண்டும் ஒருமுறை, ராசி மகரம் வெற்றி இலக்கங்களாக 2, 16, 18, 34. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சூப்பர் போல் சீட்டிலுப்புக்கான வெற்றி முடிவுகள். சீட்டிலுப்பு வாரம் 3177. சீட்டிலுப்பு வாரம் 3177. வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 1, 9, 47, 75. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 1, 9, 47, 75. சூப்பர் கேஷ் சீட்டிலுப்பு மூலம் வழங்கப்படும் பரிசுக்குரிய வெற்றி இலக்கங்கள், ₹25 வழங்கப்படும் வெற்றிக்குரிய பரிசு இலக்கங்களாக 6, 9, 2, 7, 8. மீண்டும் ஒருமுறை, சூப்பர் கேஷ் சீட்டிலுப்பில் ₹25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 6, 9, 2, 7, 8. நேற்றைய தினம் ₹2,00,000 பரிசு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 60,80,360 வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சூப்பர் பரிசாக ₹12,94,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சனிதா சீட்டிலுப்பு வாரம் 5338. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட சனிதா லொத்தருக்கான சீட்டிலுப்பு முடிவுகள் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 14, 45, 54, 74. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 14, 45, 54, 74. லக்கி சான்ஸ் மூலம் ₹50 விசேட இலக்கங்கள் 4, 9, 1, 4, 4. மீண்டும் ஒருமுறை, 4, 9, 1, 4, 4. ₹20,00,000 பரிசுகள் 1, ₹2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக ₹91,94,840. அடுத்த சூப்பர் பரிசாக ₹5,25,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1007வது சசிரி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்களாக 12, 32, 43. மீண்டும் ஒருமுறை, வெற்றி இலக்கங்கள் 12, 32, 43. ₹2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக ₹38,33,800 வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2353வது கப்ருகலொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்களாக 2, 9, 55, 72. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து யூ சூப்பர் இலக்கம் 23 வெற்றி இலக்கங்கள் 2, 9, 55, 72. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள். இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான முக்கியமான விடயங்கள்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பரான தலைப்பும் கூட உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த தலைப்போட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஏராளமான விஷயங்கள் வந்து கதைக்கிருக்கும். நேற்றைய தினம் ஒரு பண்டிகை, நாளைய தினம் ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லி நாடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகை கோலமா கோலாகலமா காத்துட்டு இருக்கு. ஸோ அது பற்றிய தகவல்களும் நாட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அறிய தர்றதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன்.

வணக்கம். வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நேற்று சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட சுபதவசாக் 319வது சீட்டிலப்பு வாரத்திற்கான வெற்றி முடிவுகள். ராசி கடகம் வெற்றி இலக்கங்களாக 13, 18, 67. மீண்டும் ஒரு முறை, ராசி கடகம் வெற்றி இலக்கங்கள் 13, 18, 67. சூப்பர் இலக்கங்களாக 1, 9, 5, 5. சூப்பர் இலக்கம் 1, 9, 5, 5. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,17,660 ரூபாய் மொத்தமாக வெல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட கோவி செத்த லொத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட கோவி செத்த 4,445வது வாரத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 27, 33, 43, 70. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்கள் 27, 33, 43, 70. நேற்றைய தினம் மொத்தமாக 2,50,000 பரிசில்கள் 3 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 78,11,200 ரூபாயும் அடுத்த சூப்பர் பரிசாக 6,49,45,767 ரூபாயும் வழங்கப்பட காத்திருக்கிறது.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மாஜன சம்பத 6203 சீட்டில் போராட்டத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்களாக 8 9 7 4 1 7. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 8 9 7 4 1 7. நேற்றைய தினம் 100,000 ரூபாய் பரிசில்கள் 10 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 4,14,71,324 ரூபாயும் அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாயும் வழங்கப்பட காத்திருக்கிறது.

அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட தன நிதானய 2233 சீட்டிலிப்பு வாரத்திற்கான தன நிதானய சீட்டிலிப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 23, 63, 68, 69. மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்கள் 23, 63, 68, 69. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பணப்பரிசல்கள் 1 வெல்லப்பட்டிருக்கின்றன, 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 74,45,640 ரூபாயும், அடுத்த சூப்பர் பரிசாக 12,46,5,921 ரூபாயும் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்ததாக நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட மெகா பவர் சீட்டிலப்புக்கான வெற்றி முடிவுகள். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2551 சீட்டிலு வாரத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து கே சூப்பர் இலக்கம் 5, வெற்றி இலக்கங்கள் 27, 47, 61, 70. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து கே சூப்பர் இலக்கம் 5, வெற்றி இலக்கங்களாக 27, 47, 61, 70. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பணப்பரிசல்கள் 2 வெல்லப்பட்டிருக்கின்றன, மொத்தமாக 71,1360 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த சூப்பர் பரிசாக 27,46,42,966 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கின்றன. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஹந்தஹான 1512 சீட்டிலிப்பு வாரத்துக்கான ஹந்தஹான சீட்டிலிப்புக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 8, 18, 47, 54. மீண்டும் ஒருமுறை, ராசி தனுசு வெற்றி இலக்கங்கள் 8, 18, 47, 54. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசல் ஒன்று வெல்லப்பட்டிருக்கின்றன, மொத்தமாக 89,85,660 ரூபாயும், அடுத்த சூப்பர் பரிசாக 36,47,143 ரூபாயும் வழங்கப்பட காத்திருக்கின்றது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அத சம்பத்த சீட்டிலிப்பு வாரமாக 775 முடிவுகளை பார்க்கலாம். ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 7, 4, 1, 7. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 7, 4, 1, 7. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பணப்பரிசல்கள் 2, 50,000 பணப்பரிசல்கள் 46 வெல்லப்பட்டிருக்கின்றன, மொத்தமாக 43,41,920 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டிருக்கின்றன.

அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஜயசம்பத் சீட்டிலுப்பின் வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 471வது சீட்டிலு வாரத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 2, 7, 1, 6. மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 2, 7, 1, 6. நேற்றைய தினம் மொத்தமாக 50,000 பரிசில்கள், 35,000 ரூபாய் பணப்பரிசில்கள் இரண்டும் வெல்லப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 669,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டிருக்கின்றன. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
1: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
3: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
4: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
5: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
3: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
4: இன்று 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 5:52 மணி முதல் 7:22 மணி வரை. இமகண்டம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை. ராகு காலம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இன்பம், ரிஷபம் துன்பம், மிதுனம் களிப்பு, கடகம் பயம், சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தனம், துலாம் அமைதி, விருச்சிகம் வாழ்வு, தனுசு தனம், மகரம் அனுகூலம், கும்பம் உதவி, மீனம் மறதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இன்பம், ரிஷபம் துன்பம், மிதுனம் களிப்பு, கடகம் பயம், சிம்மம் எதிர்ப்பு, கன்னி தனம், துலாம் அமைதி, விருச்சிகம் வாழ்வு, தனுசு தனம், மகரம் அனுகூலம், கும்பம் உதவி, மீனம் மறதி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
3: இன்றைய நாளுக்கு

0: 2.8 வசந்தம் FM. வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும், அறிந்ததும் அறியாததும் அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம். வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும், அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறி எவ்வித வாய்ப்பு இல்லை.
3: கீழடி அகழ்வாராய்ச்சி. கீழடி அகழ்வாராய்ச்சி என்பது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் மதுரைக்கு அருகிலுள்ள கீழடி என்ற கிராமத்தில் நடத்தப்பட்டு வரும் மிக முக்கியமான தொல்பொருள் ஆய்வாகும். இது இந்திய வரலாற்றையும், குறிப்பாக தென்னிந்திய மற்றும் தமிழர்களின் நாகரிக வரலாற்றையும் உலக அரங்கில் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு முன்பு வரை இந்தியாவின் மிக பழமையான நகர நாகரிகம் என்பது வடக்கே இருந்த சிந்து சமவெளி நாகரிகம் மட்டுமே என்று கருதப்பட்டது. தென்னிந்தியாவில் கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு, அதாவது சங்ககாலம் முன்பு, ஒரு பெரிய நகர நாகரிகம் இருந்ததற்கான வலுவான சான்றுகள் இல்லை என்ற வாதம் இருந்தது. ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சி அந்த வாதத்தை முற்றிலுமாக மாற்றியமைத்துள்ளது. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட கரிம பொருட்கள் அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக்கல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்ட போது, கார்பன் டேட்டிங் முறைப்படி சோதிக்கப்பட்ட போது, அவற்றின் காலம் கிறிஸ்துக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று உறுதி செய்யப்பட்டது. வட இந்தியாவில் கங்கை சமவெளியில் நகரங்கள் உருவான அதே காலகட்டத்தில் தெற்கே வைகரை நதிக்கரையிலும் ஒரு பிரம்மாண்டமான எழுத்தறிவு பெற்ற நகர நாகரிகம் செழித்தோங்கியிருந்தது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் இதுவரை பல கட்டங்களாக நடத்தப்பட்ட அகழ்வாய்வுகளில் 1000க்கணக்கான தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவை அக்கால மக்களின் உயர் தொழில்நுட்பம் மற்றும் வாழ்வியல் தரத்தை காட்டுகின்றன. வீடுகளில் இருந்து கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக செங்கற்கள் மற்றும் சுடுமண் குழாய்களால் ஆன மூடிய வடிகால் அமைப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. இது அவர்களின் சுகாதார விழிப்புணர்வை காட்டுகிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம். வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும், அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறி எவ்வித வாய்ப்பு இல்லை.

0: பைசானோட்ட உத்து பார்த்தேன், காந்தியை தான் காணும். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. காரணம் பைசா இல்லாதுங்கிறது இல்லை, நம்ம நாட்டுக்கு பைசால காந்தி இருக்க மாட்டார் இல்லையா. சரி, எல்லாரும் ரொம்ப சூப்பரா இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியில எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கோம். என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டைம்ல நம்ம வந்து உங்களுக்காக ஒரு தலைப்பு சொல்லுவோம் இல்லையா. அந்த தலைப்பு வரும், அதுக்கான பதிவுகள் எல்லாம் போடலாம், இல்ல கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்றைய நாளுக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, வயதிற்கு ஏற்றால் போல் செயல்படுவது எவ்வளவு முக்கியம். அது குழந்தையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயதுக்கு ஏற்றால் போல் செயல்படுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு சிலவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வயது வந்து ரொம்ப கூடையா இருக்கும், நான் வந்து அவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு வயசு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா அவ்வளவு பெரிய ஆள் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே தோன்றும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, இல்லை எப்படி இருக்கணும் ஒருவர் வயதுக்கேற்றால் போர் அப்படிங்கறத வந்து நீங்க பகிர்ந்து கொள்ள போறீங்க. ஸோ பகிர்ந்து கொள்வதற்காக அழைப்பு ஏற்படுத்துங்க. 0112-7175-001 அப்படியும் இல்லைன்னா 0112-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்காக. அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கே எங்களோட உத்தியோகபூர்வமான வசந்தம் எஃப்எம் பேஜ் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தலைப்பை கேட்டிருக்கோம். இந்த தலைப்பு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்களை வந்து பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா சேர்த்துக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சரி, இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போக போறேன். அது எங்க அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க இல்லையா. யோசிக்காதீங்க, எங்க போக போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டைம்ல ஒரு இடம் போவோம், அந்த இடத்துக்கு தான் போக போறோம்.
1: உலகளாவிய விளையாட்டு தகவல்கள்.

சரி, ஸ்போர்ட்ஸ் எரினாக்குள்ள வந்திருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் எரினால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில தகவல்கள் உங்களுக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்கேன். அந்த வகையில மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ஏசியன் அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு. ஆசியாவின் 20 வயதுக்குட்பட்ட தடகள போட்டிகள் நடந்திருக்கு. அதுல இலங்கைக்கு ஒரு தங்கப்பதக்கம் வென்று கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா தருஷி அபேசே சேகா அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 மீட்டர் ஓட்ட போட்டியில 4:31 அப்படிங்கிற நேரத்தில் வந்து ஓடி இருக்காங்க. இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் போட்டிகளும் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைக்கு முந்தைய தினம் நடந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா திறந்தாலே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கக்காரா அவர்கள் வந்து ரீசெண்டாக ட்வீட் போட்டிருந்தார் அவரை பற்றி. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து சிறப்பான ஒரு போட்டி, மன்னிக்கவும் இன்றைய தினம் வந்து ஒரு போட்டி நடைபெற காத்துட்டு இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கான போட்டி இன்றைய தினம் நடைபெற காத்துட்டு இருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள் பக்கம் போய் பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட ஆர்சிபி தான் முதலாவதா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் 18 புள்ளிகள், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 18 புள்ளிகள், ராஜஸ்தான் ராயல்ஸ் 16 புள்ளிகள், பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் 15, அப்புறம் டெல்லி வந்து டெல்லி அணி வந்து 14 புள்ளிகளை பெற்றிருக்காங்க 6வது இடத்துல. சோ இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான போட்டி நடைபெற்று இருக்கிறது நேற்றைய தினம். என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா பெண்ணணிகள் மற்றும் இங்கிலாந்து பெண்ணணிகளுக்கான கிரிக்கெட் போட்டி நடந்திருக்கு. T20 போட்டி ஒன்று நடந்திருக்கு. அதில் வந்து மிக முக்கியமாக இந்திய மகளிர் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க 38 ஓட்டங்களாக. முதலில் துருப்பெடுத்த ஆடிய இந்திய மகளிர் அணி 188 ஓட்டங்களை இழந்து பெற்றிருக்காங்க 7 விக்கெட்டுகளை இழந்து. பதிலுக்கு துருப்பெடுத்த ஆடிய இங்கிலாந்து மகளிர் அணி 150 ஓட்டங்களை மாத்திரமே பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா யஷிதா அப்படிங்கிற வீராங்கனை 54 ஓட்டங்களை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஜெமியா அப்படிங்கிற வீராங்கனை வந்து பார்த்தீங்கன்னா 69 ஓட்டங்களை பெற்றிருக்காங்க. உதிரிகளாக வந்து 20 ஓட்டங்கள், மொத்தமாக 188 ஓட்டங்கள், 7 விக்கெட்டுகளை இழந்து. பந்துவீச்சை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாரன் பெல் வந்து பார்த்தீங்கன்னா 34 ஓட்டங்களை கொடுத்திருக்காங்க. 4 ஓவர்கள் வீசி 3 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மகளிர் அணி பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடி ஆரம்பம் முதலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்ப துடுப்பாட்டம் சோஃபியா 16 ஓட்டங்கள், அலிஸ் வந்து 6 ஓட்டங்கள், அப்படி இருக்கும்போது ஹெமி ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க எடுத்து கொடுத்த ஓட்டம் தான் அந்த அணிக்கான ஒரு பெரிய வலுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹிதன் நைட் 21 ஓட்டங்கள், பிறகு யாருமே பெருசாக சோபிக்கல. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உதிரிகளாக 3 ஓட்டங்களையும் பெற்று 150 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறாங்க 20 ஓவர்கள் முடிவில். பந்துவீச்சு பரிதியை பார்க்கும்போது நந்தினி சர்மா 3 விக்கெட்டுகளை வந்து வீழ்த்தியிருக்காங்க 34 ஓட்டங்களை கொடுத்து 4 ஓவர்களை வீசி. ஸோ இவை தான் இன்றைய தினம் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் எரினாவில் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.

சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்காக ஞாபகப்படுத்த போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நாம கட்டி வச்சுட்டு போனோம்னா நம்ம சந்ததிகள் எல்லாம் வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன மாதிரியான பொருட்களை பாவிக்கணும், நல்ல உறுதியான காலம் தாண்டி நிலைத்து நிற்கக்கூடிய பொருட்களை பாவிச்சிங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கான ஒரு உறுதியான வீடு கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஸோ காலம் தாண்டி நிலைத்து நிற்கும், உங்கள் பரம்பரையே உங்களை போற்றும். ஆஹா, இப்படி ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி, இது எப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இந்த காலங்களில் அதுவும் விசாக்கெல்லாம் வந்திருக்கு இல்லையா, வெளியில் போகணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். வெளியில் போகணும் அப்படின்னா குடும்பமாக போயிட்டு வெளியில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு த்ரீ வீலர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்படியே போகும்போதே வெளியில எல்லாம் என்னென்ன இருக்குது, எங்கெல்லாம் லைட்ஸ் போட்டிருக்காங்க, எங்கெல்லாம் தோரணங்கள் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும், டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடம் இருந்து வர்ற பஜாஜ் த்ரீ வீலர்களை வாங்குங்க. வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், உங்களுக்காக நீங்க பாத்துக்கிட்டே போலாம். அது வந்து மிக முக்கியமா 236 சிசியில வருது இந்த முறை உங்களுக்கான பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். சோ வாங்கினீங்கன்னு சொன்னா ஈஸியான மெயின்டெனன்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாம நல்ல மைலேஜ் தரும். நீங்களும் குடும்பமா சந்தோஷமா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சோ மறக்காம என்ன பண்ணுங்க, நான் கேட்ட தலைப்புக்கும் வந்து உங்களோட கருத்துக்களையும் வந்து பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னா சேர்த்துக்கிறதுக்கும் மிக இலகுவாக இருக்கும்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. முதல்வன் வசந்தம் FM.

அலமத்தி அபிபு அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், நீங்களும் ஊர்லாம் சுற்றி போகணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் இல்லை உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக் ஒன்று வேணும், லீட்டருக்கு 80 கிலோமீட்டர்கள் ஓடக்கூடிய மாதிரி, அதாவது பெட்ரோல் வாசத்துக்கே ஓடும், ஒரு வாட்டி ஃபுல் டேங்க் பண்ணிட்டீங்கன்னா மாசத்துக்கே ஓடுங்கிற மாதிரியான ஒரு பைக் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது 40 வருட கால நம்பிக்கை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து வரும் பஜாஜ் CT 100 தான். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், டக்குனு போய் உங்கள் பைக்கை புக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இலங்கையில் மட்டும் 500,000 வாடிக்கையாளர்களை கொண்டிருக்காங்க இந்த CT 100. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஈஸி சர்வீஸ். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் நாடு முழுவதும் இருக்காங்க கிட்டத்தட்ட 1400 மேற்பட்ட உத்தியோகபூர்வமான வர்த்தக முகவர்கள், அவங்கள்ட்ட வந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் பார்ட்ஸும் கூட ஜெனியூனாகவே வாங்கிக்கலாம். சரி, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உறுதியான வீடை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க, அப்படியா இருந்தால் என்ன பண்ணணும், மெல்வா கியூஎஸ்டிகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகளை அமையுங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் உறுதியாக இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் அழகா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், ஆசை யாருக்கு தான் இருக்காது இல்லையா, எந்த வயதாக இருந்தாலும் வயதுக்கும் அழகுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாம் அப்படி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அழகு அப்படிங்கும்போது வெளி தோற்றம் தான் அழகு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் நினைப்பாங்க, அதுக்காக மட்டும்தான் நிறைய பணங்களை கொட்டி செலவழிப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சருமம், இதெல்லாம் பெறணும் அப்படின்னு சொன்னால் கிளிஃப் கலஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு இது எல்லாமே திரும்ப கிடைக்கும். பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்கள் அழகு மீட்டு தந்திருக்கும் உங்களுக்காக. சரியா, இதெல்லாம் எப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வெசாக் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த இடங்களுக்கு செல்ல பொதுமக்களுக்கு விசேட போக்குவரத்து சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து சபை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வெசாக் தினத்தை முன்னிட்டு சித்திரைக்கு என்ன மாதிரியான கால நேர அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்துகள் போனிச்சோ அதே மாதிரியான ஒரு அட்டவணையில் தான் வந்து எல்லாமே ஈடுபடும் அப்படின்னு சொல்லி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து வந்து அனைத்து மாகாணங்களும் உள்ளடங்களாக வந்து பேருந்து சேவைகள் இருக்க போகுது. கொழும்பு மற்றும் கொழும்புக்குள்ள வெசாக்கை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசேட சேவைகள் இருக்கதாக இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் சஜீவ கருணாரத்ன வந்து தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி பயணிகளின் நலன் கருதி தொடர்ந்து இந்த மாதிரி சேவைகளும் செயற்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. இது இப்படி இருக்கும்போது இந்த வெசாக் வர்றதுனால இன்னும் ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி இருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மே மாத கொடுப்பனவு தொகை இன்றைய தினம், அதாவது 29ஆம் தேதி அவர்களின் வங்கி கணக்கில் உத்தியோகபூர்வமாக வைப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்திருக்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஸ்வஸ்ம வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அதுவும் 70 வயதுக்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு பாருங்க, இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்து வந்திருக்கும். அதுவும் இந்த மே மாதத்து கொடுப்பனவுக்காக மொத்தமாக 312,56,00,000 ரூபாய் வங்கி கணக்குகளில் வைக்க போறாங்க அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால நாடளாவிய ரீதியில் இருக்க 1,000,000 முதியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெசாக் தினத்தை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஞாபகப்படுத்துறோம். அது மட்டும் இல்லாம நாங்க ஒரு தலைப்பு கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா வயதிற்கேற்றால் போல் செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ ஏன், எப்படி, எதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்துங்க 0112-775-001 அல்லது 0112-775-111 அப்படிங்கிற எங்களோட இலக்கங்களுக்கு.

0: சிலர் வலையமைப்பிலிருந்து.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் வசந்தம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸோட உங்களுக்கு இந்த நாள் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு லீவ் இருக்கு அரசாங்க விடுமுறை, நாளைக்கு ஒரு அரசாங்க விடுமுறை லீவ் இருக்கு, நடுவில் இந்த வெள்ளிக்கிழமையும் ஒரு லீவை போட்டோம்னு சொன்னால் அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நிறைய பேர் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக் கொண்டாட்டங்களில் நாடு வந்து அப்படியே களை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தோரணங்கள் அலங்காரங்கள்னு சொல்லி ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் ஐடியின் வளாகத்தில் அந்த மாதிரியான சிறப்பான ஏற்பாடுகளை கூட செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கேட்டிருந்த அந்த கேள்விக்கான கருத்துக்களையும் கூட பதிவிடலாம். வயது கேட்டால் போல் நடந்து கொள்வது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அதை தான் நீங்களும் வந்து சொல்ல போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விமலாதேவி அவங்க நின்றுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, வயதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஆடிப்பாடி சந்தோஷமாக எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு. பட் நம்ம கேட்டிருந்தது அது கிடையாது. ஒருவர் தன்னோட வயதுக்கேற்றால் போல் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறத பற்றியான கேள்வி இல்லை அது. அதை கொஞ்சம் திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு திரும்ப ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மிக முக்கியமாக ஒரு ஆசை இருக்கும். இந்த வயதுக்கேற்றால் போல் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கும் அழகுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வயதை தாண்டி மிகவும் அழகாக தெரியணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்படி இருக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிஃப் கலோஜன் நேச்சுரலி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீரான சருமம், இது எல்லாமே கிடைக்கும். பார்க்கவே பொலிவாக அழகாக பாலிஷாக இருப்பீங்க. பார்க்கும்போது ஆஹா என்னங்க நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை வந்து எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகில் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெசாக் பண்டிகை எல்லாம் வருது, அப்படியே வெளியில் போய் ஊரெலாம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முச்சக்கர வண்டி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மிக முக்கியமான தேவை, அத்தியாவசியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுவும் எலக்ட்ரிக் த்ரீ வீலர் ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும்? ஆஹா, ஒரு சார்ஜுக்கு அதுவும் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்களோட கூடிய மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு நம்பகமான ஒரு நிறுவனமிடமிருந்து வந்தால் எப்படி இருக்கும்? டேவிட் பேரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து பஜாஜ் விகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட வசதி அதுக்குள்ளே வச்சிருக்காங்க. ஈஸியான மெயின்டெனன்ஸ், அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஹாட்லைன் அசிஸ்டன்ஸ் காத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துக்கே வந்து அதை சரி செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்றே வாங்குங்க பஜாஜ் விகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
4: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு.
5: இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட்.
1: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் ரம்புக்கனை முதல் கலகெதிர வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளன. ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க தலைமையில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3 பகுதியின் 2 கட்டத்தின் கீழ் 18.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நிர்மாணப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் பொத்துஹர முதல் ரம்புக்கனை வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அந்த பணிகள் அடுத்த வருடத்தின் நடுப்பகுதியில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட பணிகளுக்காக 78 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுவதுடன் 2 கட்டத்தின் கீழ் ரம்புக்கனை முதல் கலகெதிர வரையிலான பகுதியின் நிர்மாணப் பணிகள் 112.4 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது.
2: வசந்த FM வெளிநாட்டு செய்திகள்
3: வாஷிங்டனில் ஈரானிய ட்ரோன் என அழைக்கப்பட்ட ஒன்றின் மீது அமெரிக்க நடத்திய தாக்குதலை தொடர்ந்து குவைத்தில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஒப்புதலுக்கு உட்பட்டு தங்களது போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான ஆரம்பகட்ட உடன்பாட்டை அமெரிக்காவும் ஈரானும் நேற்றைய தினம் எட்டியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எனினும் இருதரப்பும் போர் நிறுத்தத்தை மேலும் 60 நீடிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றத்திற்கு இணங்கியுள்ளதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை தகவல் வெளியிட்டுள்ளது.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டிப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.

ரொம்ப சூப்பரா கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம் வசந்தம், ஒரு அருமையான ஒரு பாடல் அது, ரகுமானின் இசையில 2.2 இருந்து கேட்டுட்டு வந்திருக்கோம். அப்படியெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் வந்து நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதில்களையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்காக ஞாபகப்படுத்த போகிறேன். என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ரைட். இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊரில் இருப்போம், எங்கேயாவது வேலைக்கு போய் வரணும், டெய்லி நம்ம பஸ்ஸில் போய் வர்றது நமக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்குன்னு ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம். அப்படியும் இல்லை கார் இருக்கு, பெட்ரோல் பிரச்சனைலாம் இருக்கும்போது இந்த கார் அடிக்கடி வெளியில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு பைக் ஒன்று வாங்குவோம் அப்படிங்கிற ஆசையில் கூட இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், லிட்டருக்கு 80 கிலோமீட்டர்களோட கூடிய ஒரு பைக் இருக்குது, அதுதான் பஜாஜ் CT 100. 40 வருட கால நம்பிக்கை வென்று டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து இலங்கையில் கிட்டத்தட்ட 500,000 வாடிக்கையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பைக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் CT 100. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஈஸி மெயின்டெனன்ஸ். ஒரு முறை நீங்கள் ஃபியூல் அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாசத்துக்கே ஓடும், பெட்ரோல் வாசத்துக்கே ஓடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இன்றைக்கே மறக்காமல் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் CT 100 புக் பண்ணுங்க. இது இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெய்துட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றே ஒன்று தான் பண்ணணும், மெல்டோல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி, காய்ச்சல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்திட்டு இப்போ யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துடலாம். கிரியாலையிலேருந்து ராஜலட்சுமி அம்மா இணைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 20-க்கும் 60-க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 20 வயசில் நம்ம பண்ணது எல்லாமே 60 வயசில் நம்ம பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த மன தைரியம் நம்மகிட்ட இருக்கணும். ஆனால் நம்ம பண்ணும்போதும் எதையாவது செய்யும் போதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்குவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரைட். அதையும் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலை வணக்கம் அண்ணா, வயது கேட்டார் போல் சில விடயங்களில் செயற்படலாம், மற்றபடி மற்ற விஷயங்களெல்லாம் அவரோட மன விருப்பப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிறந்தது ஒரு வாழ்க்கை, அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் நம்ம விருப்பப்படி அனுபவிக்கலாம், மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜிதா தவராசா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வணக்கம் சங்கர், நலமாக இருக்கிறீங்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி. சில விடயங்களில் பெரியவர்கள் தங்களுடைய வயதிற்கு ஏற்றால் போலதான் நடந்து கொள்ள வேண்டும். சிறுவர்கள் உங்களுக்கு ஒரு வழி காட்டினாலும், புத்திமதி சொன்னாலும், மந்திரியாகவும் அவர்களின் திறமைகளை முன்னுக்கு கொண்டு வரும் ஒரு நல்ல ஆசானாக இருக்க வேண்டும். அவருக்கு சமமாக நின்று சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சொல்றது சின்னவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல சரியா இருக்கா தவறா இருக்கா அப்படிங்கிறத பகுத்தாய்ந்து பார்த்துட்டு அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மும்தாஸ் பேகம் இணைஞ்சிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லி நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நாங்கள் கேட்ட கேள்வி என்னது, இன்றைக்கு வந்து வயதிற்கேற்றால் போல் செயல்படுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்கோம். ரைட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வயதிற்கேற்றால் போல் செயல்படுவது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0112 775 0005 அப்படியும் இல்லைனா 0112 775 111 அப்படிங்கிற இலக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்தி சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, போயிட்டு வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பக்கத்தில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. We'll be right back.

0: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
1: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
2: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

சூப்பரான பாடல்கள் மட்டும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்மளோட. வணக்கம் வசந்தம், உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்த போகிறேன். எல்லாரும் நினைப்பாங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, வயது போக போக வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்ற பிரச்சனை நமக்கு இருக்கு, நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி சாஃப்டா இல்ல அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா. சோ உங்களோட எலும்பு வந்து பாத்தீங்கன்னா உறுதியா இருக்கணும், வளர்ச்சியான கூந்தல் கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் பொலிவான அழகான சர்மம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும், உங்களோட இயற்கை அழகை வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பை தராங்க கிளிஃப் கலோஜன் நேச்சுரல். இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கலோஜன் உற்பத்தியை வந்து அதிகரிச்சு உங்களுக்கு வந்து இயற்கை அழகை மீட்டு தரும். எங்கெல்லாம் இதை பெறலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், எங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா காகில் ஸ்புட்ஸ்ரீ மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, ஊரெல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும், ஒரு வாகனம் வேணும், குடும்பமா நாமெல்லாம் போயிட்டு வரணும், ஈஸியா வந்து அந்த வாகனத்தை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் செலவுகள்லாம் அதிகரிச்சுட்டு இருக்கனால. அதற்காகவே உங்களுக்கான தீர்வை வருது டேவிட் பெரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து பஜாஜ் த்ரீ வீலர்கள். இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா 236 சிசி என்ஜினை கொண்ட ஒரு த்ரீ வீலர் தான் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஈஸி ரிவர்ஸ் கியர் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு இந்த த்ரீ வீலர்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு த்ரீ வீலராகவும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாடுலாவ ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவையின் பின்னரான சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்றைக்கே போயிட்டு நீங்களும் என்ன பண்ணுங்க, கேட்டு வாங்குங்க ஒரு பஜாஜ் த்ரீ வீலர். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான சொந்தங்கள் வந்து நாங்கள் கேட்டிருந்த கேள்விக்கான பதில்களையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வயதுக்கேற்றால் போல் நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த முக்கியம் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அளவினை ஏற்படுத்தி சொல்லுங்க. 0112-7575-0001 அப்படி இல்லைனா 0112-7575-111 அப்படிங்கிற எங்களோட தொலைவிசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைனா ஃபேஸ்புக் பக்கம் போங்க, வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பக்கத்தில் போயிட்டு கேட்டிருக்க கேள்விக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பதில்களை வந்து நீங்கள் சொல்லலாம்.

செய்யும் வெறுகான வரிகள். கீழனஞ்சே பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: சுகமானது இடமானது.
1: கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே.
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
3: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
4: இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
5: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தம் அடாது.
6: முதல்வன்
7: வசந்தம் எஃப்எம் வசந்தம்.

ஆஹா, காலையிலேயே என்னம்மா சூப்பரான ஒரு பாடல் மட்டும் இல்லாமல் நிறைய தகவல்கள் கூட நான் உங்களுக்காக சொல்றதுக்காக வச்சிருக்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தியே ஆகணும். இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி காய்ச்சல்லாம் வர்றது வந்து சகஜமாகிருச்சு. காரணம் வானிலை அப்படி இருக்கு. ஸோ அப்படி தலைவலி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் தள்ளி போட்டு யோசிச்சுட்டு இருக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், மெல் டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல் டோல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சலெல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் வேலைகளை பறந்துக்கிட்டே செய்யலாம். சரி, அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப யோசனையாக இருக்க விஷயம், இந்த காலகட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது, வானிலை எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது, நம்ம வருடங்கள் ஓடிட்டு இருக்கும்போது நாமளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வருடத்துக்கு ஏற்றாதன் போல நம்மளோட தோற்றத்திலேயும் மாற்றங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது இன்னும் நம்ம இப்படி இருக்கோமே, முன்னே இப்படி இருந்தோமே அப்படின்னு பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்து நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போது அதுக்கான தீர்வு வந்திருக்கு. கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாமல் பொலிவான சருமம், இதெல்லாம் உங்களுக்கு தரும். இதில் இருக்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிஃப் கலோஜன் நேச்சுரல் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது இயற்கையாகவே உங்கள் உடலில் கலோஜன் உற்பத்தியை அதிகரித்து உங்களுக்கான இயற்கை அழகை மீட்டு தரும். அப்போ இதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகில் ஸ்பூட் சிட்டி அப்படின்னா முன்னணி மருந்தங்களில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வந்து வாங்கி பயன்படுத்தி பாருங்க அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இன்னைக்கு, வயதுக்கேற்றால் போல் நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மும்தாஸ் பேகம் இணைந்துட்டு சொல்லியிருக்காங்க, கொழும்பு 14லேருந்து நம்ம பேசுகிற பேச்சு வார்த்தை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயது போகும்போது வந்து மாறணும். நாம் ஒரு வயசில் இருக்கும்போது ஒருத்தரோட ஒரு மாதிரி பேசியிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம சண்டை பிடிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயது ஆகும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து பக்குவமாக மாறி வேண்டும். எல்லா விஷயத்தையும் நம்ம அணுகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு முதிர்ச்சி தெரியணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், அழைப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு சொல்லுங்கள். 0312-775-0031 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்களோட ஃபேஸ்புக் பக்கம் போங்க, வசந்தம் பேஜின், அங்கே போயிட்டு இந்த கேள்வி கேட்டிருக்க இடத்துல உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கொள்றதுக்கு மிக இலகுவாக இருக்கும்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம். திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது. முதல் பந்த்

அருமையான ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். நாம வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோட வந்து பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். என்ன மிக முக்கியமான இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரத்தை நெருங்கி விட்டோம். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நாம கேட்டிருந்த கேள்வி, வயது கேட்டால் போல் நடந்து கொள்வது என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு, இதுக்கான புரிதல் இத்தனை பேருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் வயது கேட்டால் போல் நடந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட இருக்க குழந்தைத்தனத்துல குறும்புத்தனத்தை விட்டுறணும் அப்படிங்கிறது இல்ல. எந்த சூழல்ல எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படியான முடிவுகளை எடுக்கணும், எவ்வளவு பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிறதுதான் இந்த வயதுக்கேற்றால் போல் நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதுக்கான விஷயம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, வயதுக்கும் சூழலுக்கும் ஏற்றபடி நம்ம நடந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப மரியாதையாவும் நம்பிக்கையாவும் பார்ப்பாங்க. ஆஹா, அந்த வயதுக்கேற்ற அனுபவம் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதிப்பாங்க. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த உறவுகள் வந்து பாத்தீங்கன்னா நீடித்திருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். குடும்பம், நண்பர்கள், வேலை செய்யற இடம், எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரி இது வந்து இப்படிதான் இருக்கும், இந்த சந்தர்ப்பம் இப்படி கடந்து போயிரும் அப்படிங்கிற வயதுக்கேற்ற புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த உறவுகள் நீடிக்கிறதுக்கு மிக முக்கியமா இருக்கும். இன்னொன்னு, எல்லா முடிவுகளையும் வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமா இல்லாம சிந்தித்து செயல்படுறதுக்கு வந்து கத்துக்கொள்வோம். எல்லா முடிவுகளையும் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கும்போது அதை வந்து நம்ம உணர்ச்சியின் மூலமாக முடிவுகள் எடுத்திருப்போம். உணர்ச்சி அப்படிங்கும்போது கோபம் வரும், அந்த கோபத்தினூடாக முடிவுகள் எடுத்திருப்போம். காலங்கள் செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்தந்த விஷயத்துக்கு இல்லாமல் கோவப்பட்டோம் அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சுன்னு சொன்னாலே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயது போகும்போது, இல்லை முதிர்ச்சி ஆகும்போது, இல்லை வயதுக்கேற்றால் போல் நடந்து கொள்றது அப்படிங்கிறதுல இன்னும் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நம்ம தன்னம்பிக்கையை உணர்வோம். நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லாருமே எல்லா வயது காலகட்டங்களையும் வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிறது. எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிற வார்த்தையை விட நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல புரியணும். அது வயதுக்கேற்றால் போல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாறுபடும், வேறுபடும், அந்த நம்பிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா வளரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வயது அதிகரிக்கும் போது வந்து மட்டும் உங்களோட உடம்பால மட்டும் இல்லைங்க, மனசாலையும் வந்து நீங்க வந்து ஓகே, ஒரு நான் ஒரு முதிர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்மளே சில பேர், நாம கூட என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்காக ஒரு சில காலகட்டங்களில் கோவப்பட்டிருப்போம். காலங்கள் தாண்டி வரும்போது இந்த விஷயத்துக்கு இல்லாமல் கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கே யோசிப்பு வரும் இல்லையா. யோசிச்சு பார்ப்போம் நாம, இந்த யோசனை தான் வயதுக்கேற்ற முதிர்ச்சி. ஸோ வயதுக்கேற்றால் போல் நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியம் தான். ஸோ இதோட இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து நான் முடிச்சுட்டு விடைபெறலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்ததாக ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர்றாங்க ருஃபினா. விடைபெறும் நான் வந்து என்று உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ். எல்லாரும் நம்பிக்கையா இருங்க, விடுமுறை சிறப்பாக கொண்டாடுங்க. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வாரேன் மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: நன்றி சங்கர். சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 12 மணி வரை உங்கள் சொந்தம் வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு வசந்தம் எஃப்எம் நீர்மிப்போது காலை 10 மணி.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகிகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: வெசாக் விடுமுறை காலத்தில் நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விசாக் வாரத்தில் கலாச்சாரத்திற்கு பொருத்தமற்ற வகையில் செயற்படும் நபர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 25 நிர்வாக மாவட்டங்களையும் உள்ளடங்கும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டமும் போக்குவரத்து திட்டமும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு வழிபாட்டு தலங்களிலும் குறிப்பாக தன்சலுகள் மற்றும் விசாக் வலயங்களை மையப்படுத்தி போலீசார் சிவில் உடையிலும் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று சர்வதேச ஐநா அமைதிப்படை வீரர்கள் தினமாகும். ஐநா அமைதிப்படை பிரிவில் பணியாற்றிய சிவிலியர்கள் போலீஸ் மற்றும் ராணுவ வீரர்கள் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தொழில்முறை திறனை பாராட்டுவதற்கும் அமைதிக்காக உயிர் தியாகம் செய்த சுமார் 4500 வீரர்களின் நினைவை போற்றுவதற்கும் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 29 தேதி இத்தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 1948 ஆண்டு இதேபோன்றதொரு தினத்தில் ஐநா அமைதிப்படை மிஷன் ஸ்தாபிக்கப்பட்டதை நினைவுபடுத்தியே இந்நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. தற்போது உலகமெங்கிலும் 50,000 மேற்பட்ட அமைதிப்படை வீரர்கள் மிகவும் ஆபத்தான வலயங்களில் பணியாற்றி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானே சீரப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாகிகள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதல் நிமிர்ந்த நடை

சிவகங்கையின் திருவில் நிகழ்ச்சிகளின் முதல் தரவானொலி வஸ்தம் எஃப்எம் நேரம் இப்போது காலை 10:10 ஆகின்றது. மற்றும் ஒரு புத்தம்புதிய நாள் இனிமையான பாடல்களோடு வசனத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக நீங்க இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை நீங்களும் பரிமாறிக்கொள்ள வளமை பொழுதே நீங்களும் கால் பண்ணுங்க. 01212 அல்லது 01212 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: காவல்காரன் திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் நிகழ்ச்சியில் நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் காலி 10:16 நிமிடம். இந்த நேரம் அழைப்பில் நிகழ்ச்சியின் முதல் சொந்தம் அடரடரா சரி ஓகே அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இணைந்திருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம்.
1: கடைசி
0: பேர் சொல்ல மாட்டீங்களா? பேர் சொல்றதுல என்ன இருக்கு? சரி ஓகே ராஜா, அப்புறம் சொல்லுங்க. முடியல. மற்றும் ஒரு சொந்தம் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க நாயகம்? நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே, அப்புறம் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு வேலையா? அனைவருக்காகவும் அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி நாயகன் நிகழ்ச்சியோடு.

0: சொன்ன விலாசர்.
1: நல்லது கெட்டதெல்லாம் உங்களை தவறடிக்கு செல்ல வேற தாரும் இல்லையே. எனக்கு வயசும் போயிட்டு.
0: தெரிஞ்ச விஷயம் தானே,
1: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைகளா?
0: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாபன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: மதியம் 12 மணி முதல் 3

0: பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். விஸ்வத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு நேரம் காலை 10:29 நிமிடம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ரமா, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சரி, ஓகே. ஊர்ல மழையா இப்போ?
1: கொஞ்சம் வெயிலா இருக்கு.
0: சரிமா, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: வாழ்த்துறீங்க? அத்தாமார், அண்ணாமார், அம்மா, தாடா, பாடசாலை மாணவர்கள் எல்லோரும் பல்லாண்டு
0: நாங்களும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சந்தோஷமா அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவரோட பேரை சொல்லலாமே?
1: இலான்.
0: சரி, ஓகே. சந்தோஷமான வாழ்த்துக்கள் அவருக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. ரொம்ப நன்றி ராமா.
1: நன்றி.

லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6

0: நாகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரமிப்போது கலை 10:38 ஆகின்றது. இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிற இந்த நேரம் அழைப்பில் ஒரு சந்தம் இணைந்திருக்கிறாங்க. அடுத்து பேசலாம். வணக்கம்.
1: அன்பான காலைநேர் வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாடு.
0: சரி, நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கீங்க?
0: ஓ, நானும் நல்லா இருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா பேகம்?
1: என்ன
0: பாடல்?
1: தாய் மனசு படத்துல தூதுவாலையில அரைச்சி.
0: ஏன் இந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லுங்க.
1: அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ரெண்டு லைன் பாட மாட்டீங்களா?
1: தூதுவாலையில அரைச்சி தொண்டையில நான் மாமா கிட்ட பேச போற மணி கணக்க.
0: சரி, ஓகே, அந்த பாடலை கேட்கலாம். நன்றி. சரி, எல்லோருக்காகவும் ஸ்பெஷலா மும்தாஸ் பேகம் அவங்களுக்காகவும் அடுத்த பாடல்.
2: புதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி

0: மெல்லியதான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: Chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chikata chik

சுகமானது நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் நேர்விப்போது காலை 10:49 நிமிடமாகிற நேரம் பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வரலட்சுமி நெல்லுசாமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சரி, பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொட்டாஞ்சேரியில் இருந்து நிகழ்ச்சி கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல எங்களோட பாத்தீங்கன்னு சொன்னா திவிடிகள் சேலந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறாரு. உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அவினாசி வஜயத்தி மாலா நிகழ்ச்சி கட்டிருக்கிறதா சொல்லி பலாங்குடியில இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. நசூர் இணைந்திருக்கிறாரு. கினியால இருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நாங்களும் கேட்டுக்கிறோம். உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இதய ரத்னம் இணைந்திருக்கிறாரு. ஆரியம்பதி வந்து நிகழ்ச்சி கட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஒரு கூட பத்தோ தமிழ்நாடு தோட்டம் ரமேஷ் இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக ஒரு அருமையான பாடல் எடுத்தும் தாங்க. பாடல் தெரிவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். எல்லோருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்.

இதான் இடைக்கால பாடல்களோடு சந்தோஷமாக உங்கள் சொந்த வசந்தத்தின் செவிகளுக்கு விருந்தாய் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வசந்தமிப்பும் நேரம் இப்போது 11 மணி.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் நபர் ஒருவர் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர் கொழும்பு 15 ஹேனமுல்ல முகாம் பகுதியைச் சேர்ந்த 65 வயதுடையவர் என தெரிய வருகிறது. தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட காயத்தினால் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. தமது வீட்டிற்கருகில் முச்சக்கர வண்டியை நிறுத்தி களியாட்டங்களில் ஈடுபட்ட சிலருடன் இடம்பெற்ற வாக்குவாதம் தீவிரமடைந்த நிலையில் உயிரிழந்தவர் மீதும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
3: லெபனானுடனான போர் நிறுத்தத்தை மீறியும் அந்நாட்டின் தெற்கு நகரங்களில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 16 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 58 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதன் மூலம் கடந்த சில நாட்களில் மாத்திரம் இஸ்ரேலிய தாக்குதல்களினால் லெபனானில் பலியானவர்களின் எண்ணிக்கை 50 கடந்துள்ளது. மாகாணங்களை இணைக்கும் முக்கிய பாதையான அஸ்லூ நெடுஞ்சாலையில் நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்திருந்தனர். மேலும் நபதியா பகுதியில் நடந்த மற்றொரு தாக்குதலில் லெபனான் ராணுவத்தைச் சேர்ந்த வீரர் ஒருவரும் கொல்லப்பட்டுள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீற்றப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: அழகான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வஸ்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு ஒழித்து போய் இந்த பாடல் காதல் தேவதை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். நேரம் இப்போது 11:10. நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் இந்த மனத்திலத்தின் முதல் நேராக வணக்கம். என்ன செய்ய இப்போ சொல்லுங்க வீட்டுல
1: எல்லாரும்
2: வைத்தியர் அப்துல் சுபகான் அக்பர், வேறாவூரில் இருக்கிற குடும்பத்தினர் மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஜெருசலம் ஜெருசா ஜோய், கல்முனை பாட்டிமாபுரத்தில் இருக்கின்ற லயனல் கிரகரி, எல்லோரையும் இணைத்துக் கொண்டு தாருங்கள் பாடல்.
0: சரி ஓகே, அனைவருக்கும் அடுத்த ஒரு அருமையான பாடல் தயாரா இருக்கு. ரொம்ப நன்றி. இதே போல நீங்களும் சந்தோஷமாக பாடல்களை விரும்பி கேட்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்துகளுக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். 01212 15 00 1 அல்லது 01212 715 111 கால் பண்ணுங்க. பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 11:11.
3: படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம்
1: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாயை விட்டு அழுகிற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர். விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: எங்கதான் போனார் இந்த அபுல்? அபுல் எங்கதான் போயிட்டாரு?
4: அபுல் ஹசன் எங்க?
5: அபுல் ஹசன் எங்க?
3: ரொம்ப நாளா அபுல காணாமே, எங்கதான் இருப்பாரு?
4: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
5: அவர் வந்த நல்லா இருக்குல்ல?
4: நல்லா இருக்குல்ல?
6: உங்க தண்டனை இன்னையோட முடிஞ்சிச்சு. நீங்க இனி செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு போகலாம்.
7: மதியம் 12 மணி முதல் 3

0: வணக்கம். சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 11:30. இப்போது அழைப்பில் வணக்கம்.
1: இனிமையான காலை நேரம் வணக்கம்.
0: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
1: நான் சபுமார் கந்த பெரிய குறியானிலிருந்து
0: வசந்தகுமார். நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். லீவா என்று?
1: இன்னைக்கும் லீவு தான்.
0: சரி, ஓகே. லீவ் எடுத்தீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா லீவ் தந்திருக்காங்களா?
1: இல்ல, லீவ் என்ற நான் வியாபாரம் தானே பண்றேன்.
0: ஆ, சரி சரி. ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் கொஞ்சம் மழை வருது, அப்புறம் வெயில் அடிக்குது.
0: மாறி மாறி. சரி சரி,
1: மாறி மாறி வந்து.
0: ஓகே வசந்தகுமார், அப்புறம் சொல்லுங்க, பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப அருமையான பாடல் தெரிவுகள். இன்னைக்கு இந்த கடைசியா ஒழித்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, ஓகே. வசந்தகுமார், எப்பவுமே வந்து உங்களோட ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பாடல் இருக்கா?
1: ஃபேவரட் சாங் சொன்னா இந்த நாளைய தீர்ப்பு படத்துல ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன பாடல்?
1: உடலும் எந்த உயிரும்.
0: அந்த பாடல் தான் எப்பவுமே பிடிக்கும்.
1: அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். மற்றது மன்றம் மன்ற திண்டலுக்கு அந்த பாடலும் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ஓகே, சூப்பர். அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் சொல்லுங்க?
1: அனைவருக்காக கேட்போமே.
0: சரி, ஓகே. வசந்தகுமார், ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகளில் ஒரு காகவும் அடுத்த பாடல் இது.

0: 1:42 வஸ்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற நேரம். அடுத்து சொந்த அழைப்பில் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. பாராஸ்டேட்
0: சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. பாரா ஸ்டேட் பக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு
1: சொல்லுங்க. கொஞ்சம் வெயில் அக்கா,
0: கொஞ்சம் வெயில். சரி, மழைய கொஞ்சம் அனுப்பி வைக்கவாங்கல.
1: சபகுமார்ஜேந்திரன்
0: சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி சிவகுமார். உறவுகளில் ஒருக்காகவும் அடுத்த முறை.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: ஒலிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவானி மற்றும் ஹபல் ஹாசன். விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: பேசுங்க, நல்லது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழியா ஜி சிவானி வந்தாச்சி. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 அலைவாசிகள் சந்தோஷமாக இன்று நாளும் 3 மணி வரைக்கும் மதிய நேர குதுகல் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்க போகின்றோம். இன்று நாளும் பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக ரொம்ப நாளைக்கு பிறகு, ஒரு நீண்ட இடைவெளி பிறகு, எங்கதான் போவார் தெரியாது, எப்படி போவார் தெரியாது, நான் வர வேண்டிய நேரத்துக்கு கணக்கே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நம்ம அவளும் வந்திருக்கிறார். வணக்கம் அவள்.
1: புதிய வாணம் பொண்டாட்டிய காணம். வணக்கம் வணக்கம் சிவானி, எப்படி என்ன செய்யணும்?
0: அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 மணி வரைக்கும் இந்த கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். பூச்சம் ஒன்று 2 5 பூச்சை பூச்சம் ஒன்று அதே போல
1: அப்படி நினைச்சுன்னா பூச்சம் ஒன்று 2 5 1 1 1 இருக்கு.
0: பேஸ்புக் பக்கமா போனீங்க ஒரு சூப்பரான போஸ்டுக்கும், அந்த போஸ்ட்ல அபிள் வேற லெவல்ல அழகா பசந்தா, இன்னும் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்குதோ எல்லா வார்த்தையும் நீங்களே எட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு சூப்பரான போஸ்ட் அவ்வளவு அழகா இருப்பாரு, அவர் கீழே ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்டே பதிவு அதை நீங்க சேர்த்து கொண்டு பயணிக்க நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
1: நாங்களும் வசந்தத்தின் சார்பில் இனிமையான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே.
2: தேங்க் யூ.
1: தேங்க் யூ வெல்கம்.
0: மற்றும்

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அச்சனை.

0: மிகில் திரைப்படத்துக்காக தளபதி விஜய் பாடிய ஒரு சூப்பரான பாடலோட அப்படி நாங்க நிகழ்ச்சிக்குள்ள வந்து நம்ம இல்லையா?
1: வந்தாச்சு வந்தாச்சு. விஜய் நானோட பாட்டு நல்லா இருக்கு.
0: விஜய் நானா சிஎம் நானா அவர் பாடிய
1: பாடல்
0: எனக்கும் பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது?
1: யாரே நாதஸ்வரமா?
0: நாதஸ்வரம் இல்லங்க, நாகசேனில இருந்து பிரியதர்ஷினி.
1: பிரியதர்ஷினி எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
2: ஓ நல்லா இருக்கோம்ல. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். எனக்கு என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? ஒரு ஸ்கூல் போறீங்களா? வீட்டுல இருக்கீங்களா? சும்மா இருக்கீங்களா? சும்மாவே தான் இருக்கிறீங்களா?
2: சும்மா வீட்டுல இருக்கதான்.
1: பெரிய கஷ்டம் தான். சும்மா இருக்கிறேன் கஷ்டம் தானே? என்ன
0: சும்மா இருக்கிறது? எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றது சும்மா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
1: அப்புறம் பிரியதர்ஷினியா?
0: பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி.
1: சரி, பிரியதர்ஷினி சாப்பிடுங்களா?
0: பெரியதர்ஷினி
1: பேசுறதே பாட்டு பாட்டுன்னு
0: படிக்கணும்.
1: நல்ல படிப்பா விருப்பமே இல்ல. பிரியதா நீங்க படிங்கம்மா.
0: ஐயோ வேணா வேணா, எனக்கு வைக்க வைக்கமா இருக்குது இல்லையா?
1: அவங்களுக்கு விட்டு நீங்க வைக்க பண்றீங்கம்மா. சரி, தாராளம் மீகா ஸ்ரீதேவி.
0: ஹலோ
1: ஹலோ.
0: இன்றைய தினம் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லிருந்தீங்க. என்னடி
1: என்னடி இன்னைக்கு?
2: அண்ணாக்கு பர்த்டே இன்னைக்கு.
1: அவங்க அண்ணாக்கு பர்த்டே இன்னைக்கு?
0: அனுப்பிவிடணும். சரியா? முதல் முதல்ல பேசும் போது ஒரு
1: பதற்றம்.
0: நண்பகல் 12 மணி கடந்து 21 நிமிடம் ஆயிக்கொண்டு வருகிற பாடல் இது அருள் திரைப்படத்துக்காக.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகுல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க

0: ஆனா எனக்கு யாரும் தெரியாது.
1: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டியா?
2: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்கிறது. நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 38 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. அவள் உங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
1: எனக்கு மீன் பிடிக்க கருவாடு தான் பிடிக்கும். மீன் பிடிக்கக்கூடிய பாவம் நான் சேர்த்த பிறகு கருவாடு அவன பிறகு சாப்பிடுறது
0: எனக்கு பிறகு வேணா நீங்க சாப்பிடலாம்.
1: நீ சீத்தா பெருங்கூடு நீ மீன்மோ என்ன சொல்லுவாங்க.
0: சரி ஓகே இதா சொல்லிட்டு போவாங்க. இப்ப நம்மோட பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ரொம்ப சந்தோஷம் வந்திருக்குது. யார் இது?
1: ராஜேந்திரன். எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி
1: நன்றி நன்றி.
2: நீங்க உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன்.
1: ஐயோ ரொம்ப நன்றி. எல்லாம் நீங்க உங்களுக்கு வட்டா போகணும் தந்தி இப்ப பரவாயில்ல. ரொம்ப நன்றி.
2: இல்ல அதாவது நீங்க பெருந்தால் காரணம் கட்டாரம் வருஷத்துல 2 முறை சாப்பிடுவேன். நீங்க எல்லாம் இருக்கீங்க இந்த சொந்த எங்களுக்கு சாப்பாடு நீங்க தர
1: மாட்டீங்களே.
2: கட்டாரத்துல 2 மாதம் சாப்பாடு கிடைக்கும். ஆனா நீங்க எதுக்கு எங்க சொந்த எங்களுக்கு சாப்பாடு நீங்க தர மாட்டீங்களே.
1: கட்டாம கட்டாம அடுத்த வருஷம் அனுப்பிடுறேன். மழை தானி.
0: சரி சரி ஓகே. ராஜேந்திர உங்களுக்கு உங்களுக்கு பிரியாணி எல்லாம் தந்தாங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு எப்படி போனிச்சு அந்த பெருநாள்?
2: பிரியாணி பழம் கிடைச்சிடும். அப்படி 1 மாசம் போயிட்டு நோம்பு பெருநாள் அஜி பெருநாள் எங்களுக்கு தனியா சாப்பாடு எங்களுக்கு வந்துடும். 3 நாளைக்கு
0: நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்களா இருக்கீங்களா? ரொம்ப நன்றி. சொல்லுங்க யார் யாரும் எனக்கு கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
2: சொந்தங்கள் இருக்காங்க. மொத்தம் உங்களுடைய கல்வி வச்சியில இருக்காரு சிவா இருக்காரு, மற்றும் சிவன்குமார் இருக்காரு நீர்கொழும்புல, மற்றும் என்னோட மகன் இருக்காரு சுதாகர் கண்டியில, மருமகள் பவானி இருக்குது, மற்றும் ஏலிச நாடக மன்றம் இருக்காங்க தெரியல கோபால் காளிமுத்து காளிமுத்தனே. அடுத்தது இங்கே செல்வம் இருக்காரு, மோகன் இருக்காரு மஸ்கிலும் வச்சிருக்காங்க. மற்றும் மாத்திரையில பொட்டுசாமி குடும்பத்துல இருக்காரு, கருடாவளையில கருடாவளையில பொட்டுசாமி குடும்பத்துல அத்தனை பேருக்கு கேட்போமா?
0: நன்றி.
2: நன்றி அம்மா.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: என்ன
3: குறைதேவி நீங்க எங்க போகல? அப்புறம் சொல்லுங்க தாராளம்.
2: சரி
4: ஓகே, எங்க போனீங்க நீங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்களே.
2: நன்றி
4: அபு. இது நேரம் முகநூல் வழியாகவும் இணைந்துக்கும் சொந்தங்களையும் நாங்க அப்படி சேர்த்துக்கொள்வோம் இல்லையா?
3: ஆமாமா தார்வந்திகா.
4: சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களோட நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஆய் சகோதரி அன்பான மதிய நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். தர்ணிகளை நூறில் இருந்து ஜனா வந்திருக்கிறாரு. அதே போல செங்கலிருந்து சக்திலா சந்திரசேகரமும் வந்திருக்கிறாங்க.
3: அதே மாதிரி பெட்டார ட்ரஸ்ட் லைன்ல இருந்து எங்கடி ஈரக்குழுவில ரமேஷ் ரகு கண்மணி வந்தீங்க. சுரேஷ் ஜிக்காக ஒரு ஆசிக்கு, சுரேஷ் ஜிக்காக ஒரு சூப்பர் பாட் ஒன்று தாங்கன்னு சொல்லிக்காங்க.
4: அதே போன்று செங்கலடி ஸ்ரீ முருகன் வந்திருக்கிறாங்க. எங்கள் அன்பிற்குனிய அபுல் ஹாசன் மற்றும் சிவானி அவர்களுக்கு இனிமையான மதிய நேர வணக்கங்கள். நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் ஒரு பாடல் தரவும். பாடல் என்னவென்றால், சிறுத்தை திரைப்படத்தில் இடம்பெற்ற நான் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை பாடல் தாங்க. சரி ஓகே, இவர்களை இணைத்துக் கொண்டு ஸ்ரீமுருகன் நீங்க வந்து அப்படி இணைந்திருங்க. கண்டிப்பா அந்த பாடல் நானும் அடுத்த மணித்தேழத்துல தாரேன். தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இது மதிய நேர குதுகலம். எல்லோரும் இணைந்து கொண்டு பாடலுக்கு போகலாம் இல்லையா? வருகிறது பாடல். இது துணிவு திரைப்படத்துக்காக.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
4: நைனாதீவு கடலில் தவறி விழுந்த பாடசாலை அதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பயணிகள் படகை தவறிவிட்ட அதிபரும் மற்றும் ஒரு ஆசிரியரும் கடற்தொழிலாளர் ஒருவரின் உதவியுடன் சிறிய படகொன்றில் நைனாதீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி பயணித்துள்ளனர் அதன்போது சீரற்ற காலநிலையினால் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்ட நிலையில் அவர்கள் பயணித்த படகு கடல் அலையில் சிக்கொண்டுள்ளது அதன்போது படகில் இருந்த அதிபர் நிலை தடுமாறி கடலில் வீழ்ந்துள்ளார் அதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட படகோட்டி அதிபரை மீட்க முயற்சித்த போதிலும் முயற்சி பலனளிக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது
3: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
4: எதிர்வரும் 5 வருடங்களில் உலகளாவிய சராசரி வெப்பநிலை அதிஉச்ச அளவை அடையும் எனவும் உலகின் ஏனைய பிராந்தியங்களை விட ஆர்டிக் பிராந்தியம் மிக வேகமாக வெப்பமடையும் எனவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது வெப்பநிலை மற்றும் மழைவீழ்ச்சி தொடர்பான பிராந்திய கணிப்புகளை உள்ளடக்கிய வருடாந்த அறிக்கையின்படி வருடாந்த உலகளாவிய சராசரி வெப்பநிலை தொழில் புரட்சிக்கு முந்தைய காலப்பகுதியை விட அதிகமாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் வெப்பநிலை கணிசமாக அதிகரித்தால் காலநிலை பாதிப்புகள் தீவிரம் அடையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனடி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டை பாக்கு இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: அதெல்லாம் அப்படிதான், இரண்டாவது மணித்தியாலத்திலேயே நீங்க தொடர்ச்சியா சந்தோஷமா பேசணுமா இருந்தா இந்த பக்கமா வாங்க. நாங்களும் காத்திருக்கின்றோம். இப்போ இரண்டாவது மணித்தியாலத்தினுடைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஈடன்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க ஜி தேவி?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம். நீங்க உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி.
2: எங்கடா உங்களே தெரியாது, வெயிலே ஈடன் எவ்வளவு கால புக்கு எங்கடா?
1: அதுதான் அதுதான்.
2: எப்படி மலையா?
1: அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க ஈடன்?
1: இப்ப வேண்ட வசந்தம் கேட்டுக்கொண்டு வீட்டுக்காய் இருக்கிறேன்.
2: ரஜினி
1: முருகன் ஆவி பறக்கும் தீக்கடை, அவள் வந்ததுனாலே
0: பூக்கடை.
2: அந்த பக்கம்
1: செல்வராம், பத்தல் ஐயா கண்ணு, கிருஷ்ணவத்தன், ஆட்டோ இஸ்லாம், உமாச்சந்திரன், திருமதி ராஜா தஹாரா, முந்தாஜ் வேகன், ரிஸ்கா, அது போல சாம் குமார், அருள்மொழி, மோட்டர் சைக்கிள் கராஜில மெரில்காகவும், இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும், உங்கள் இருவருக்காகவும் கேட்பன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: விஷயத்துக்கு அவரோட பேரை சொல்லி வணக்கம் ஓடிட்டார்
0: பாருங்களேன். எப்படி வேலை நீங்க வந்து அவங்க வைஃப் கிட்ட அவங்களை மாட்டி விட ட்ரை பண்ணிட்டீங்க தானே, அதனாலதான் அவர் ஓடிட்டாரு. சாப்பிட்டே முடிச்சுன்னு ஓடிட்டாரு. ரைட், ஓகே. அவருக்கு பாடல் இது ரஜினி முருகன் திரைப்படத்துக்காக டி மண்டே சில்வா இருக்கிறது.

0: எல்லாம் அப்படித்தான்.
1: 102.6 102.8 வசிகளை சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோட நேரம் மதியம் 1 மணிக்கு 1 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்குது. அபிள்,
2: இனியே எல்லாமே அப்படித்தான் தங்கச்சி.
1: அப்படியா? நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே மாதிரி ஒரே கலர்ல
2: வந்து ரெண்டு பேரும் வெள்ளையிட்டு பசிந்துட்டான். என்ன மாற பசிந்து?
1: இல்ல, உண்மையாவே எனக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாது. நான் வந்து இன்னைக்கு ஒரு சரி ஓகே, இன்னைக்கு நம்ம ஒயிட் கலர் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஒயிட் கலர்ல வந்து
2: என்ன வார என்ன நீங்க
1: இங்க ஐடின்ல எல்லாரும் ஒரே
2: இல்ல ஒயிட்டா போயிட்டானுல்ல.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்.
3: என்ன
2: செய்ய எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி? நாங்க நல்லா இருக்கேன். ஹீரோக்குள்ள எப்படி உங்க அக்கா தங்கச்சி மாறலாம் நல்லா இருக்காங்களா?
3: அப்படி
2: சொல்லுங்க. அப்புறம் சமையல் எல்லாம் முடிஞ்சா இனிமே தானே சமைக்க போறீங்க? தங்கச்சி பேசுங்க தங்கச்சி.
1: அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? மதிய நேரம் சமைச்சிட்டீங்களா? அப்படியா? பாசமலை சாவித்திரியும் நீங்க மிஞ்சிட்டீங்க. போங்க தங்கச்சி, தங்கச்சின்னு ஒருகிறீங்களே. அப்படியோ
2: என்ன செய்ய கிடைக்கிறது?
1: இப்ப நாங்க அபுள் நம்ம ஸ்ரீமுருகன் கேட்ட பாடல கொடுத்துடலாம் இல்லையா?

0: திரைப்படத்துக்காக வித்யாச கடைசியில் பாடல் ஒழித்து ஓய்கிறது. மாதி நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 1 மணி கடந்து 29 நிமிடம்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
3: என்ன நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், சர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GI box bar ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
3: என்ன பிராண்ட்?
4: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI box bar அப்படின்னா அது மெல்வா GI box bar தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். GI box bar.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: நல்லது கெட்டதெல்லாம் உங்களை தவறடுக்கு செல்ல வேற தாரும் இல்லையே
1: பிள்ளைதானே.
0: எனக்கு வயசும் போயிட்டு
1: தெரிஞ்ச விஷயம் தானே,
0: வாழ்க்கையில நீ ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
1: ஒன்றுக்கும் யோசிக்காத ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன், உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: இருந்து மெது வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. தன்னுடைய நண்பன் பதுஷன் தன்னுடைய பிறந்த நாளை இன்று தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா. அவரை வாழ்ந்ததாக அப்பா சண்முகநாதன், அப்பா சண்முகநாதன் மற்றும் அம்மா ரஞ்சினி மற்றும் அண்ணாவான தட்சிணாமூர்த்தி, அதே போல தம்பி சரவணா, தங்கையான பிரியதர்ஷினி மற்றும் ரேணுகா மற்றும் தம்பி சித்தார்த், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொண்டு இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: மொய்தீன், எப்படி இருக்கிறீங்க மொய்தீன்? நன்றி நன்றி. உங்களுக்கு மறுத்தா கூட எப்படி பிறந்த நாள் எல்லாம் எப்படி போச்சு ஸ்ரீதேவி?
0: பிந்தியா அஸ்வினா நாள் வாழ்த்துக்கள்.

0: சரி ஓகே சொல்லுங்க, யார் யார் இருந்து கொண்டு பாடல் கேட்க போறீங்க?
1: நன்றி.
0: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. ஆட்கடத்தல் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானவா?
2: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: எவ்வளவு மக்களையா கூப்பிட.
4: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
5: இது என்ன பிரமாதம்? இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
4: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு
3: மச்சி போட்டு தாக்கு.
4: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
6: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
2: அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
3: அன்புள்ள சகோதரி அவர்களுக்கும் சகோதரன் அவர்களுக்கும் எனது இனிய மதிய நேர வணக்கம். நான் பாதுக்கை சின்னத்தம்பி சகோதரி.
2: சின்னத்தம்பி எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சகோதரி.
2: வேலையா
3: இன்னைக்கு? வேலை தான் சகோதரி.
2: சரி ஓகே, சொல்லுங்க யார் யார் எடுத்துக்கொண்டு அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
3: இந்த பாடலை நிகழ்ச்சிகளை தொலைசொலை தோட்டத்தில் இருக்கும் எனது அன்பு மனைவி பூமிகா சின்னத்தம்பி, வெற்றி பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிசரன், கிசான பிரபா நாகேந்திரன், தொலைசொலை தேரகீசன் ரவிச்சந்திரன், சலூன் ராஜலோசனா, சக்தி சவேன் மற்றும் கடையில் இருக்கும் தியாகராஜா கவிதா மற்றும் உமாச்சந்திரன், சின்னையா மகாதேவன், மட்டக்களப்பு அமுதவெளி விஜயகுமார் அதிபர், சிறவணன், விஜோசனன், ரத்தனா, தர்சனா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, வங்கடவெளி அழகசுந்தரம், திகழ ரமணி தீர்த்தன், செல்வநாயகம், சுப்பையா ஆகாஷ், ஐயாத்துறை சம்மகநாதன், தேவாகம துறைராஜ் தேவக்கலா, ஆத்தூர் விஸ்வநாதன், இங்கிலேய ரவி, பெரியகுடியான வசந்தகுமார், சொக்கலிங்கம், முத்துக்குமாரி, அருள்மொழி மற்றும் எட்டியாந்தொட்ட சிவா ஜுவலர்ஸ் அதிபர்கள், நண்பர்கள், நண்பிகள், அங்கே எனது தொழில் புரி எனது அன்பு சகோதரி கௌசல்யாக்கவும் கேட்டுக்கிறேன். நன்றி வணக்கம்.
2: பாடல் வருது மனம் கொத்தி பறவை திரைப்படத்துக்காக டிமாண்ட் செய்யும் கேட்டு வரலாம்.

0: 102.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 96 கட்டை பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் வயோதிப்பு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தின் போது சாரதி மற்றும் மேலும் இருவர் பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தம்பலகாமம் 99 கட்டையிலிருந்து 10 கொலனிக்கு உறவினர் வீட்டுக்கு 2 சிறுவர்கள் உட்பட 3 பயணித்துள்ளனர். முச்சக்கர வண்டி சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாமம் போலீசார்
3: முன்னெடுத்துள்ளனர்.
4: வட இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருக்கலாம் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலவும் கனமழை காரணமாக நிர்மாணப் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த குறித்த பாலம் இடிந்து விழுந்துள்ளதாகவும், இந்த இடிபாடுகளுக்கு இடையில் தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய இடிபாடுகளுக்குள் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதேவேளை மாநிலம் முழுவதும் ஏற்பட்ட கடுமையான புயலினால் 100 மேற்பட்டோர் உயிரிழந்தும் சில நாட்களுக்கு பின்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112 864 0012.

0: ஸ்டூடெண்ட் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்கள் இறுதி மணித்தியாளத்துக்குள்ளே மட்டும் நேரம் மதியம் 2 மணி கடந்து 9 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் எழுந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமாக வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-5-0-0-1 அதே போல
1: அப்படி மில்லியன் சின்ன 0112-5-1-1-1
0: அதே போன்ற பேஸ்புக் பக்கமாக போனீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்டையும் பதிவிட்டீங்கன்னா அதே நிகழ்ச்சி சேர்த்துக் கொண்டு பயணிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இப்போ அழைப்பில் ஒரு சொந்தம் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் தாரு.
2: வாழ்த்துக்கவங்களுக்கு
1: நன்றி. நன்றி தாரு, பேசுறீங்க ஸ்ரீதேவி.
2: பாலகிருஷ்ணன்.
1: பாலகிருஷ்ணன் எப்படி இருக்கிறீங்க
2: பாலகிருஷ்ணன்?
1: நல்லா போச்சு ஸ்ரீதேவி. ஆசிக்கா போச்சு, என்ன குறையில எல்லாம் காப்பாது, நல்லபடியா போச்சு. நீங்க தான் வரையிலையே.
2: பெருநாள்
0: வாழ்த்துக்கள் சொல்றதுல என்ன மறந்துட்டீங்க இல்லையா? சரி ஓகே, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து பாலகிருஷ்ணன் அப்படித்தானே உங்களோட
1: பெயர்?
0: பாலகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இணைத்து அப்படியே வச்சிருக்கீங்க. உங்களை எப்படி கூப்பிடுவாங்க ஊர்ல எல்லாம்?
1: ராமகிருஷ்ணா
0: பாலகிருஷ்ணா எல்லாம் கிருஷ்ணா அப்படின்ற பெயர்ல தான் நிறைய பேர் வருகின்ற பாடல். இது குத்து திரைப்படத்துக்காக

0: தெய்வத்திலே திரைப்படத்துக்காக பாடலோடு துவைகிறது மாதிரி நேரத்துகள் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2 மணி கடந்து 23 நிமிடம் ஆகி கொண்டிருக்கு. அபிள்,
1: இந்த நேரத்துல எங்களோட பேச தார் வந்தீங்கன்னு பாக்கணும்.
0: வணக்கம்.
1: அப்புறம் சொல்லுங்க, எப்படி போச்சுமா பிறநாள் எல்லாம்?
2: என்ன
1: விசேஷம் வீட்டுலே? அப்புறம் சொல்லுங்க தாராளம் மீக்க. அவங்களோட சேர்ந்து பாட்டு கேக்கு.
2: எனக்கு ஒரு பாடம் தர முடியுமா?
1: என்ன பாட்டு?
2: அலை படத்துல அலை அடிக்குது, அலை அடிக்குது, என்ன சுத்தி அலை அடிக்குது.
0: உங்களை சுத்தி எத்தனை அலை அடிச்சு?
1: இங்க எங்க பேட்டிக்குள்ள பக்கம் பண்டார விழ பக்கம் பெரிய அலையாம். சரி தாராளம் மீக்கா. ஸ்ரீதேவி
2: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்கள் இருவருக்காவும் புவனேஷ்காவும் நந்தகுமார் சேர்க்கா சித்தியஸ்மா இதிருஷ்மா ஜெமிலா அருமலு பட்ட பாத்ம ரவி ரகுமுக்கு வைத்து சின்னையா மகாதேவ் ஆட்ட விஷயம் வசந்தகுமார் ஃபாரூக் அப்படி மத்திய குடும்பத்துக்காக வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்
1: நன்றி
2: வணக்கம்.

0: திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடலோடு எனக்கு பிடிக்காத
1: பாடல். சரி, இந்த மத்திய நேர குதுகலத்துல வந்தீங்கன்னா வித்தியாசமான பாட்டுகள் கேட்கலாம்.
0: கண்டிப்பா இந்த பாடல் வந்து அபுலாசருன்ற சாய்ஸ் தான்.
1: அப்படித்தான் என்ன யார் வந்தீங்க அவர்கிட்ட கேட்டு பாப்போம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. தாரு
2: புண்ணியராஜா
1: இருக்கிற பூமியில அப்படித்தானே மழை வரத்தானே செய்யும். என்ன ராஜா,
0: புண்ணியங்கள் அதிகமா செய்திருக்கீங்க இல்லையா, அதனாலதான்.
1: சரி தம்பி, என்ன பண்றீங்க, வீட்லயா, வேலையா, வீட்லயா, ஸ்கூல்லயா, ரோட்லயா? மீனவங்கடைக்கு வந்துட்டீங்களா வேலைக்கு புண்ணியராஜா?
2: என்ன
0: சொல்றாங்க
1: என்ன விஷயம் அப்படின்னு
0: சொன்னா, இந்த மழையோட சேர்த்து நீங்க கிரிக்கெட் எப்படியாவது விளையாண்டிருக்கீங்களா?
1: இல்ல தங்க, மழை பெய்ய விடுவோம். சரி இல்ல தானே, மழை நேரத்துல போயிட்டு மழையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது.
0: இல்ல அப்படி கிடையாது, நாங்க வந்து என்ன செய்வோம், விளையாண்டுட்டு இருப்போம், அந்த நேரம் பார்த்து மழை கொட்டுவோம், கொடுத்து கொட்டி தீர்த்துரும்.
1: அந்த பெய்ஞ்ச மழை தான் விடாமங்களை விட்டுருக்கு. என்ன செய்ய,
0: இது மாத்திய நேர குதுகலம் ஒரு இது பாடல்.

0: போகிறதுக்காக வித்யா சகடேசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடல்
1: உங்களுக்கு எல்லாம் பாட்டு பிடிக்குமே, விஜய் இருக்கிற பாட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்.
0: சரியா கண்டுபிடிச்சீங்க இல்லையா?
1: கண்டுபிடிக்காம இப்ப எனக்கு எவ்வளவு காலம் உங்களை பழக்கம், 40 வருஷம் 30 வருஷம் பழக்கமே உங்களோட.
0: அப்படி இல்லையா? சரி ஓகே, இப்ப நம்ம பேசுறதுக்காக நிகழ்ச்சியுடைய இறுதி நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிவானி அக்கா. வணக்கம்
0: அபுல் அண்ணா.
2: அபுல் அண்ணா
1: வணக்கம்.
2: யாரோட பேசுமே யோசனை பண்றேன்.
1: யோசனை பண்ணி பேசியே தம்பி.
2: அவ உங்களோட பேசினா அவளும்
0: கோவிச்சுக்கலையா?
2: அவளோட பேசினா இவங்க
0: அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க?
1: பேசாம
0: இருக்கீங்களா அக்கா அண்ணா? சாப்பிட்டீங்களா அக்கா அண்ணா? என்ன செய்றீங்க அக்கா அண்ணா? அப்படி ரெண்டு பேரும் சேர்த்து சேர்த்து கேட்டிருங்க.
1: அதை விட சும்மா பேசாம இருந்தீங்களா சாமி? என்ன செய்றீங்க?
2: நல்ல
1: தேயில இருக்கு. எப்படி யார சொல்ற? இத்தாலி பாஷையில?
2: இத்தாலி பாஷையில
0: சரி ஓகே. மதி நேரம் சாப்பிட்டீங்களா? சரி ஓகே. பாடல் தெரிவுகள் படுத்திருக்கிறதா? ரொம்ப நன்றி. சரி சொல்லுங்க, யார் யார் எனக்கு கூட பாடல் கேட்க போறீங்க?
2: அபிலாஷன் சிவானி அக்காக்கும், அக்காக்கும்,
0: சந்தோஷமான மதி நேர வணக்கங்களோட தூத்துக்குடி இருந்து சிவானு சுப்பிரமணியம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் சிவானி அபுலாசர். பாடல்கள் எல்லாம் சூப்பர். வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிநேர வணக்கம். இருவருக்கும் பாடல் தெரியவும் எனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பா கேட்டு நம்ம கீதா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிநேர வணக்கங்களோடு கிண்ணியா மஃபூக் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்கிறாரு. அதே போல அன்பான மதிநேர் வணக்கங்களோடு கொழும்பு 15 ரமேஷ் கான் ஜெயசீலன் வந்திருக்கிறாரு. மீப்பிடி கந்தில இருந்து பிரசாத் வந்திருக்காரு. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இங்கிரிய ரவி வந்திருக்காரு. குஞ்சகினி அசுர்தே. அதே போல அன்பான மதிநேர் வணக்க மக்கள் நிலமா இருக்கீங்களா? சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கெரோலினால இருந்து லலிதன் வந்திருக்கிறாரு. லலிதன் எப்படி பேரு
1: பாத்தீங்களா?
0: லலிதன் வாசிக்கிறது கேட்டுட்டேன் கடைசியில பார்த்தா அது லலிதன். சரி ஓகே. யார் முகம்? ரமேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டேடஸ் நிகழ்ச்சியோடு என்பதற்காக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. திருச்சி மாம்பழச்சாலை பெரியார் நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி வந்திருக்கிறாங்க. அதே போல கொழும்பு 15 தர்சினி குணசேகரன், செல்துறை நந்தகுமார், ஆகாஷ், அதே போல மதுரை சண்முகன சுந்தரம், புவனேஸ்வர் மங்கைகரசி, அதே போல இதய ரத்னம், நிர்மலா பாலா, கிருஷ்ணா, அதே போல மனோ, அது மட்டும் இல்லாம கந்தப்பளை சித்ரன், அவனாசி வைஜெயந்தி மாலா, ரசலகம குசல் ராஜா, சென்னை சிவராமன், அதே போல பால கார்த்திகா, ரெஜினோட் நாவட்கால இருந்து, அதே போல மெல்டன் கருங்காலிச்சோலிருந்து, அதே போல மன்னார் பிள்ளையார் கோவிலிருந்து உப்புக்குளம் சாமி வேல்சாமி வந்திருக்கிறாங்க. அதே போல நிரக்ஷன் வந்திருக்கிறாரு. இவர்களை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சி நாங்க அடுத்து கேட்க போற பாடல் என்னது? ஸ்டார் ஆஃப் த டே பாடல். ஸ்டார் ஆஃப் த டே வாசந்த மிகமே நின்று ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
3: பாடலாசிரியர் காளிதாசன். திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே, ஸ்டார் ஆஃப் த டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
7: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
8: இது என்ன பிரமாதமா? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு.
7: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
9: மச்சு போட்டு தாக்கு.
7: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
10: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: சமைத்து
1: அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை குடிச்சு பார்த்தேன் ஏறி
0: நன்றி.

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்குடன் தொடர்புடைய முன்கூட்டிய கருத்துரைகள் இன்று நிறைவுக்கு வந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை ஜூலை மாதம் 7ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உள்ளதாக நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்
2: பாகிஸ்தானை சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தும் இந்தியாவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் பாகிஸ்தான் வலுவான நிலையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தொடர்ச்சியாக கருத்து முரண்பாடுகள் காணப்படும் நிலையில் இருநாட்டு எல்லைப்பகுதியில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. எல்லைப்புற கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கைகளை இந்திய அதிகாரிகள் முன்னெடுத்துள்ளனர். எதிர்பாருங்கள்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
3: வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை

வருகிறது பாடல் நான் அவனில்லை திரைப்படத்துக்காக. சந்தோஷமான மீண்டும் ஒரு முறை வணக்கங்கள். நீங்கள் சொன்னீங்க, அனைவருக்கும் சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். வசந்தத்தினுடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமான ஒரு மாலை குழுதிலே மாலை 5 மணி வரைக்கும் பயணிக்க போகிறோம். ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர காத்திருக்கிறது. இன்றைய நாளிலும் விளையாட்டு செய்திகள், உலக இலங்கை செய்திகள், அது மட்டுமல்லாமல் இந்திய செய்திகள், குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களோடு இன்றைய நாள் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியிலே நகர இருக்கிறோம். இன்றைய நாளிலும் இலங்கையினுடைய உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தினுடைய விலை சுமார் 4000 ரூபாயினால் அதிகரித்திருக்கிறது. தங்கத்தினுடைய விலை இன்றைய தினம் அதிகரிப்பினை பதிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தினை நகையக வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி நேற்றைய தினம் 28ஆம் தேதி 24 கரட் தங்கம் 1 பவுன் 3,83,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் 4,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு 3,87,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 22 கரட் தங்க பவுன் 1,352,400 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 3,600 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 3,56,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கரட் தங்கத்தினுடைய 1 கிராமினுடைய விலை 48,375 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தினுடைய 1 கிராமினுடைய விலை 44,500 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.

முரட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நடப்பு விவகாரங்கள், நடைமுறை விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலக இலங்கை விடயங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாளாந்த நாணய மாற்று விகித அறிக்கையில் தான் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்க டொலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 324.45 ரூபாயாக பதிவாகி இருப்பதுடன் அதன் விற்பனை பெறுமதி 334.24 ரூபாயாக காணப்படுகிறது. ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 434.70 ஆகவும் விற்பனை பெறுமதி 450.24 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. யூரோ ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 376.50 ரூபாயாக பதிவாகி இருப்பதுடன் அதனுடைய விற்பனை பெறுமதி 390.50 ரூபாயாக பதிவாகி இருக்கிறது. டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயினுடைய பெறுமதி சடுதியாக இவ்வாறு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. கனேடிய டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 233.94 ஆகவும் விற்பனை பெறுமதி 243.57 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 229.75 ஆகவும் விற்பனை பெறுமதி 241.35 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. சிங்கப்பூர் டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 252.30 ஆகவும் விற்பனை பெறுமதி 263.47 ஆகவும் பதிவாகி இருக்கிறது. இதேவேளை கடந்த 27ஆம் தேதி அமெரிக்க டாலர் ஒன்றினுடைய கொள்முதல் பெறுமதி 320.40 ரூபாயாகவும் விற்பனை பெறுமதி 330.81 ரூபாயாகவும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். மற்றொரு துயரமான ஒரு விடயம் பதிவாகி இருக்கிறது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு ரயிலில் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சாலியபுர பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் தான் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. இவ்வாறு இந்த விபத்திலே உயிரிழந்திருக்கூடியவர் சாலியபுர பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இரண்டு பிள்ளைகளுடைய தாய் என தெரிய வந்திருக்கிறது. சுய தொழிலில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய அவர் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய கடை ஒன்றுக்கு சென்று ஐஸ் பாக்கெட்டுகளை விற்பனை செய்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த ரயில் கடவையில் பாதுகாப்பு கதவுகள் இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் இல்லை எனவும் அங்கே எந்த ஒரு காவல் பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த காவலாளர்களும் அமர்த்தப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள்.

0: வசந்தம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல் இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
5: நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு வயசும் போயிட்டு
6: தெரிஞ்ச விஷயம் தானே,
5: வாழ்க்கையில நீ ஒண்ணுமே நடக்காது, இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல, நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
6: ஒன்றுக்கும் யோசிக்காத ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன், உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
7: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம் கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு. இது நம்ம தியேட்டர்.
5: How do I tell you?
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
8: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
8: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
9: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்லு.

0: நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டியவர்களுக்கு எவ்வளவு மக்களையா
4: கூப்பிடும். எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
5: அட, இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு விடயம், துயரமான ஒரு விடயம் பதிவாக இருக்கிறது. கொழும்பு கிரான்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோணமுள்ள முகாம் பகுதியில் வசித்து வந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் காயங்களோடு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் இரவு இந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அத்தோடு இன்றைய தினம் அதிகாலை வேளையில் அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையினால்தான் இந்த மரணம் சம்பவித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலே தெரிய வந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கிரான்பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகிறார்கள்.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசனத்துடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் ஏராளமான விடயங்கள், செய்திகள் மற்றும் நடப்பு விவகாரங்களை இன்றைய நாள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே முக்கியமான பல விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் மற்றும் இந்தியா, அது மட்டுமல்லாமல் உலக செய்திகள் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பல்வேறுபட்ட முக்கியமான விடயங்கள், அதாவது தங்கத்தினுடைய விலை, அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் காலநிலை எப்படி இருக்கிறது, அப்படி என்ற பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம்.

0: வரலாறு திரைப்படத்தில் இடம்பெற்ற அழகான ஒரு பாடல் அப்படியே ஒளி துவங்கியிருக்கிறது. முக்கியமான பல்வேறுபட்ட விடயங்களோடு வசந்தினுடைய போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் முக்கியமான விடயம் வெளியாக இருக்கிறது. பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்படவிருக்கிறது. இந்த விடயத்தினை இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மருத்துவர் ருசித பெரீரா தெரிவித்திருக்கிறார். ருசித பெரீரா மேலும் தெரிவிக்கையில், எமது சங்கத்தினுடைய பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்கும் நடைமுறையை கடந்த ஆண்டே நாம் உத்தியோகபூர்வமாக்கியிருக்கிறோம். இந்த நிலையில் அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர்களுக்கும் இந்த விடுமுறையை அனுமதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு கோரி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர், தொழிலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட ஏனைய அதிகாரிகளுக்கு நாம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கவிருக்கிறோம். அரசு மற்றும் தனியார் துறைகள் இரண்டிலும் இந்த நடைமுறையை கொண்டுவர முடிந்தால் அது ஒரு பெரிய வெற்றியாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அத்தோடு மாதவிடாய் காலப்பகுதியில் பெண்களை பராமரிப்பது ஒரு சமூக பொறுப்பு என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களை இந்த முயற்சியில் இணைத்துக் கொள்ளவும் திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
1: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மட்டக்களப்பு நகர்பகுதியில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் 2 பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பிள்ளைகளின் தந்தை என கூறப்படும் நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளைகளின் தாய்க்கு புற்றுநோய் இருப்பதாக தெரிவித்து 2 பிள்ளைகளையும் யாசகம் பெறும் செயற்பாட்டில் சந்தேக நபர் ஈடுபடுத்தி வந்துள்ளமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் ரஷ்யா ட்ரோன் ஒன்று ருமேனியாவில் வீழ்ந்துள்ளது. ருமேனியாவில் உள்ள கலாட்டி நகரில் காணப்படும் தொடர்மாடி கட்டட தொகுதியில் குறித்த ட்ரோன் வீழ்ந்துள்ளதாகவும் அதனையடுத்து தீ பரவியதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ரஷ்யாவின் யுத்த நடவடிக்கைகள் எல்லையை கடந்துள்ளதாக ஐரோப்பிய ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது. ரஷ்யாவின் கவனயீனமான செயற்பாடுகளை கண்டிப்பதாக நேட்டோ அமைப்பும் தெரிவித்துள்ளது. 2022 ரஷ்ய யுக்ரைன் மோதல் ஆரம்பமானதிலிருந்து இதுவரை ருமேனியாவிற்கு பாரிய பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் ருமேனிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை

0: வெளிதோகிறது பாடல் ஆசை திரைப்படத்துக்காக. சரி, சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டுதாக நிகழ்ச்சியுடன் ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் குட்டி ஸ்டோரி.
1: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
0: சரி, இன்றைய நாளுக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு ஊர்ல ஒருத்தன் தினமும் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்து இரண்டு குடத்தில் தூக்கிட்டு போவானா. ஒரு குடம் புதுசு, இன்னொன்னு பழசு. பழைய குடத்துல சின்ன விரிசல் இருந்துச்சு. தினமும் வீட்டுக்கு போற வழியில விரிசல் வழியா பாதி தண்ணி கொட்டிடும். புது குடம் பெருமையா சொல்லும், பார் நான் தான் இவ்வளவு தண்ணி கொண்டு வர்றேன், நீ வேஸ்ட் தான், அரவாசி தண்ணியே கீழே கொட்டிடுற. பழைய குடம் ரொம்ப வெக்கப்பட்டுச்சான். ஒரு நாள் அது அந்த ஆள்கிட்ட சொல்லிச்சான், நான் வேஸ்ட் என்ன மாத்திட அப்படின்னு. அந்த ஆள் சிரிச்சுட்டே சொன்னானாம், நாளைக்கு நீ வரும்போது திரும்பி பாரு. மறுநாள் அவன் பழைய கூடத்த பக்கத்துல இருந்த பாதையை திருப்பி காட்டினானாம். அந்த பாதை பூரா பூ பூத்து கிடந்துச்சான். ஆனா புது குடம் வந்த அந்த பக்கம் வெறும் மண் மட்டும்தான் இருந்ததான். அவன் சொன்னானாம், நீ தினமும் விரிசல் வழியா தண்ணி விட்டதால தான் இந்த பூ வளர்ந்தது, உன்னோட குறைதான் இந்த அழகுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னானான். அதே மாதிரி தான் உனக்குள்ள இருக்கிற விரிசல் உன் குறை, உன் தோல்வி, உன் வலி, அதை பார்த்து உன்னை நீ குறைத்து மதிப்பிடாதே. அதை விரிசல் தான் உன்னை தனித்துவமாக்கும். வேற யாராலும் நிரப்ப முடியாத அந்த இடத்தை நீ மட்டும்தான் நிரப்ப முடியும். உடைந்தவன் எல்லாம் வேஸ்ட் இல்ல, அவன் வேற மாதிரி பயன்படுறான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாலே உன்னோட வாழ்க்கை சக்சஸ் ஆயிருக்கும்.

0: பிறகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், 20 வருடங்கள் தெரிந்த ஒரே வாகனம்,
3: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ்.

தொடர் வலையமைப்பிலிருந்து. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: புதுசே, ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
1: டாக்டர்

0: நல்லது கெட்டதெல்லாம் உங்களை தவறடிக்க செல்ல வேற தாரும் இல்லையே
1: பிள்ளைதானே.
0: எனக்கு வயசும் போயிட்டு
1: தெரிஞ்ச விஷயம் தானே,
0: வாழ்க்கையில நீ ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதானே?
1: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன், உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
0: How do I tell you?
2: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க. ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நேயர்களின் தெருவில்.

கிரீடம் திரைப்படத்தில் இடம்பெற்று ஒரு அழகான பாடல் அப்படி ஒளி துவந்திருக்கிறது. இன்றைய நாளிலும் போட்டுத்தாக்க நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான விடயங்கள் செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. போர்ச்சூழல்களில் நிகழக்கூடிய பாலியல் வன்முறை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் கருப்பு பட்டியலில் இஸ்ரேலியம் மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு படைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் இஸ்ரேலியம் ரஷ்யாவையும் அந்த பட்டியலில் சேர்க்கப்படக்கூடும் என எச்சரித்திருந்தார். ஆனால் உக்ரைனில் நடந்த போரிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பகுதிகளிலும் பாலியல் வன்முறை சம்பவங்களும் அதன் போக்குகளும் தொடர்ந்து

0: ஆயுத மோதல்களின் தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமைகள் அல்லது பிற பாலியல் வன்கொடுமைகளை செய்ததாக அல்லது அதற்கு பொறுப்பானதாக நம்ப தகுந்த வகையில் சந்தேகிக்கப்படக்கூடிய தரப்பினரின் பட்டியலில் இஸ்ரேலும் ரஷ்யாவும் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலை பொறுத்தவரை 2025 ஆண்டிலும் இஸ்ரேலிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகளிலும் கைது செய்யப்பட்ட அல்லது வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்ட பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளின் போக்குகள் தொடர்ந்து ஆவணப்படுத்தப்பட்டதாக அந்த அறிக்கை கூறுகிறது.
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இங்கிலீஷ்காரன் திரைப்படத்துக்காக ஒளி துவைந்திருக்கிறது ஒரு அழகான பாடல். சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைய நாள் மேலாளமான விடயங்கள், நடப்பு விவகாரங்கள் மற்றும் செய்திகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. கபில சந்திரசேனவினுடைய மரணத்தில் யாரும் எதிர்பார்க்காத சந்தேகம் வலுப்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி அதிக வீரியம் கொண்ட ரசாயனம் அவருடைய உடலுக்குள் செலுத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. IODPP என்ற புலனாய்வு நிலையத்திலும் பெயர் குறிப்பிட விரும்பாத விசாரணை அதிகாரியினுடைய ரகசிய தகவல்களை கொண்டு இது தொடர்பான விடயங்களை தனது ஆய்வு செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறது. சரி, அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான விடயம் இருக்கிறது. அரசினுடைய இணைந்த சேவைகளில் உள்ள உத்தியோகத்தர்களினுடைய வருடாந்த இடமாற்றங்களை அனைத்து அரசு நிறுவனங்களும் தாமதமின்றி செயற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு புதிய சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. ஒருமுறை முடிவுகள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அத்தகைய இடமாற்றங்களை நிறுத்தி வைக்கவோ, திருத்தவோ அல்லது ஒத்திவைக்கவோ எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அந்த சுற்றறிக்கை வலியுறுத்துகிறது. குறித்த உத்தியோகத்தர்களின் இடமாற்றங்கள் பல்வேறு காரணங்களால் நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சரி, அப்படி விளையாட்டு பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால், கிராண்ட்ஸ்லாம் தொடர்களில் ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்ச் ஓபன், விம்பிள்டன் ஓபன், அமெரிக்க ஓபன் ஆகிய 4 தொடர்கள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நிலையிலே பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடர் பிரான்சின் பாரிஸ் நகரிலே நடைபெற்று வருகிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் முன்னணி வீரரான ஜெர்மனியினுடைய அலெக்சாண்டர் ஸ்வரேவ் செக் குடியரசின் தாமஸ் மசாகுடன் மோதியிருந்தார். இதில் சிறப்பாக ஆடிய ஸ்வரேவ் 6-4, 6-2, 6-2 என்ற செட் கணக்கிலே வென்று 3வது சுற்றுக்கு முன்னேறியிருந்தார். மற்றொரு போட்டியில் நோர்வேயின் கேஸ்பர் ரோட் 6-3, 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் செர்பியாவின் மெல்சிடோவிக்கை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு முன்னேறியிருந்தார்.
1: அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

சந்தோஷமாக இதுவரையும் பயணித்துக் கொண்டிருந்தோம் போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு. இன்றைய நாளும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் சொல்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கவிருக்கிறார்கள் ஆர்ஜி ஆனந்தி மற்றும் ஆர்ஜே சிவா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பதுரலிய கும்பகல்ல மலைப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு தொகை ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஐஸ் போதைப் பொருளுடன் கும்பகல்ல மலைப்பகுதியில் உள்ள வனாந்தர பகுதிக்கு நபர் ஒருவர் வருகை தந்துள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் போலீசார் விசேட சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தனர். அதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பதுரலிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க மற்றும் ஈரான் யுத்தம் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட உள்ளதாக கருத்துக்கள் வெளியான போதும் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு சில விடயங்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை என அமெரிக்க உப ஜனாதிபதி ஜே டி வாங்ஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்பந்தத்தில் அண்மையில் கைச்சாத்திட உள்ளாரா என்பது குறித்து பிபிசி செய்திச் சேவை அமெரிக்க உப ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதன்போது இருதரப்பு ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்துவது எப்போது என்பது குறித்து குறிப்பிட முடியாத நிலையில் உள்ளதாக அமெரிக்க உப ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தற்போது யுத்த நிறுத்தத்தை மேலும் 30 நாட்களுக்கு நீடிக்கும் செயற்பாடு ஒப்பந்தத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அணு ஆயுத வேலை திட்டத்தின் எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹோமோஸ் நீரினை ஊடாக தடையின்றி பயணிப்பது மற்றும் கப்பல் வழித்தடங்களில் கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கு ஈரானுக்கு 30 நாட்கள் கால அவகாசம் வழங்குவதும் ஒப்பந்தத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்பட உள்ளது. இதுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்குரிய மனத்தியால செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. 7 மணிக்கு நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய இலத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: Anam Team. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம் வணக்கம் ஆனந்தி.
1: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம் வணக்கம் சிவா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன். நேத்து என்ன கொஞ்சம் எளியா வந்து எளியா போயிட்டீங்க போல இருக்கு.
1: அப்படிதான், இனி தெரியாதா?
0: தன்னந்தனி காட்டுக்குள்ள தனியா விட்டுக்கு போன மாதிரி பரவாயில்ல. ஒரு 4 மணித்தியாலங்கள் தனியா இருந்து போராடினேன். இருக்கட்டும், அது ஒரு பக்கமா இருக்கட்டும். அது இன்னைக்கு நான் வச்சு செய்யலாம் தான் வந்திருக்கிறேன். சரி, ஓகே. இன்றைய தினமும் 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக எங்களுடைய வசந்தம் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ஆக போக போகிறது. இன்றைய தினமும் பாடல்கள் சூப்பர் தான.
1: வெசாக் வர்ற வழி எல்லாம் தன்சலப்பா.
0: ஒண்ணும் சாப்பிட இல்லாத நிலை.
1: அது மட்டும் இல்ல சிவா, 4 மணிக்கு ஒரு தன்சல். எப்படி சிவா போறது
0: இன்னைக்கா? அடி ஓட்டால போகும். சரி, ஓகே. ஸோ அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச போகின்றோம். தொடர்ச்சியாக கால் பண்ண முடியும் 0112-1175-0001. அப்படி லடிக்கு 0112-1175-1111 கால் பண்ணீங்கன்னா எங்களோட பேசலாம்.
1: அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். ஒரு சூப்பரான போஸ்ட் இருக்கு, அந்த போஸ்ட் கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்வோம்.
0: ஓகே, இப்போ எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: யாருது?
0: நீங்களே சொல்லிருங்க ப்ரோ, எங்க இருக்குன்னு.
1: என்ன
0: ப்ரோ?
1: அவரு சொல்லுங்க குமார், எப்படி இருக்கீங்க நீங்க?
2: அப்படியா,
1: வெளியில எங்கயும் போகலையா அன்னைக்கு?
2: அனைவரும்
0: மட்டும் அவர்களோட சேர்ந்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா?
1: நன்றி.
0: குத்தி உடைச்சு விட்டுறேன்.

0: குரல் கேட்டோம். வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க.
1: நேரம் மாலை 5:16.
2: Tamil.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து
4: நாடு முழுவதும் 102.6
5: 102.6
4: 102.8
5: 102.8

0: office mode to party mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: என் ஆசையில் மண்ணை தூவிய ஆனந்தி.
2: என்ன சிவா, என்ன அப்படி சொல்றீங்க? நான் என்ன உங்க ஆசையில மண்ணு தூவுன அப்படின்னு சொல்லுங்க.
1: அது அப்படி சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன். அதை பயன்படுத்தி நீங்க இந்த கேள்வி என்ன இந்த நேரத்தை கேட்டுட்டீங்க. இப்ப நேரம் பாத்தீங்கன்னா 5:28. இதை நான் இந்த நோட்ஸ்ல நான் குறித்து வைத்துக் கொள்றேன்.
2: அப்படியா?
1: ஆமா.
2: சரி சரி, பரவாயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. யாருன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் ஆனந்தி அக்கா. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யாருது?
3: நான் நிஜாம் பேசுறேன்.
1: நிஜாம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நேற்று ஹஜ்ஜி பிறநாள் எப்படி போச்சு?
3: அல்ஹம்துலில்லாஹ், காலையில பள்ளிக்கு எல்லாம் போயிட்டு வந்து
1: என்ன ட்ரை பண்ணீங்களா?
2: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன கடை, யாரெல்லாம் இருக்காங்க?
2: ஒரு டீக்காக நாங்க அங்க வரணுமா?
1: வந்தாலும் கூட தாரதுக்கு காசு இல்ல. அப்படி
2: ஒரு பிரியாணியா இருந்தாலும் பரவாயில்ல.
1: நேற்று கேட்டிருந்தாலும் நேற்று கேட்டேனே, நான் 5 மணில இருந்து 9 மணி மட்டும் இந்த கேள்வியை மட்டும் தானே கேட்டுட்டு இருந்தேன். நல்ல பாட்டு வருது, கேளுங்க. சரியா,
2: நல்ல பாட்டு. எப்படி டான்ஸ் பண்ண போறீங்க இப்ப அந்த பாட்டை கேட்டு?
3: இல்ல, எங்களுக்கு வந்து இந்த ஜே ஜே என்ற பாட்டு.
2: ஜே ஜே
1: உனக்கு ஜே ஜே அதா
2: காசா பணமா என்ன?

0: அணுகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
3: அனைத்தையும்
2: ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இன்றைய தினம் ஸ்டார் ஸ்டடியாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: பாடலாசிரியர் காளிதாசன்.

0: Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா?
2: கேட்காம இருப்போமா சிவா? என்னது ரூபாய்
1: தரேன்
2: இப்ப இல்ல சிவா, சேலரி போட்டது.
1: ஐயோ, எல்லாரும் நம்மள மாதிரி இருக்காங்க. அப்ப 10ஆம் தேதி மட்டும் நாமளும் பல்லழிச்சுக்கிட்டே இருக்கணுமா?
2: 10ஆம் தேதி மட்டும் பணக்காரனா இருப்போம்.
1: 10ஆம் தேதி, ஆமா, என்ன 10ஆம் தேதி மட்டும்தான் இருப்போம். அடுத்த நாள் சரி மச்சான், ஒரு 5000 போடுறியா?
2: சரி, எனவே வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. 102.6 தலைவரிசையினூடாக
1: ரைட் விடாம கோல் அடிச்சிட்டு இருக்காரு ஒரு அன்புநேயர். வணக்கம்.
2: ஹலோ,
3: வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். யாருது?
3: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம். யாருன்னு சொல்லுங்க.
3: சண்முகநாதன்.
2: எப்படி இருக்கீங்க சண்முகநாதன்?
3: நல்ல
1: சுகமா இருக்கிறேன். அவங்களுக்கு சண்முகநாதன் தான் பேர். சண்முகநாதன் மிஸ் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் எல்லாம் படிப்பாங்க. அவங்க வந்து 40 நிமிஷம் சும்மா கப்பு ஜிப்புன்னு இருப்பான். ஏன் ஏசுவா, இதுக்கு ஏசுவான்னு தெரியா, தொட்டதுக்கெல்லாம் அந்த கரண்ட் பாக்ஸ் மாதிரி எப்ப வடிக்கணும்
2: தெரியாது.
1: இல்ல இல்ல
3: மறக்க
2: முடியாத ஒரு நினைவுகள்.
1: இப்போ நான் வந்து அந்த ஸ்கூலை தாண்டி போகும்போது மலரும் நினைவுகள் மாதிரி ஏதோ செய்யும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல தானே?
2: ஆனந்தன்
1: பாட்டு கேக்க போறீங்க?
2: நீங்களும் அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அதை யாருக்கெல்லாம் கேக்குறீங்க?
3: மனைவி நிமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் ஒரு குலத்திற்கும் எனது அக்கா வேண ராசம்மா செல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் விஜயலட்சுமி மாரசாமி குடும்பம் மற்றும் நாகஸ்தனியில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா, விஜயகுமார், திருச்செல்வம் மற்றும் நாகஸ்தனியில் சத்தீஷ் தோசி, வசந்த செல்வம் எல்லாம் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும். மற்றும் பாதுகை சின்ன தம்பி கிருஷ்ண பக்தன் மற்றும் சப்மல்கந்த வசந்தகுமார் மற்றும் உமாச்சந்திரன் மற்றும் நாகஸ்தனியில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் இரு
1: பேசிட்டு கட்டாயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. கேட்ட பாடலாம் கட்டாயம் போடுவோம். சரியா?
2: சரி, ஓகே.

0: 2.8 வசந்தம் FM.
1: குஸ்து அலமாஸ்மிக்கா சா சூமிக்க.

0: நாடு முழுவதும் 102.2 அலைவரிசையில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் சுப்பைட்டான பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யாருக்காக கேட்க விரும்புறீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0301, 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: தேடிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: தமிழ் மணக்கும் யாழ் மண்ணில் தலைவனாய் 102.2 வசந்தம் FM.

0: தாஸ் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கிட்ட சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அக்கா மஸ்கேலையாலிருந்து அபி.
0: அபி எப்படி இருக்கீங்க? அபி
1: நல்லா இருக்கும் அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அபி சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: ஐடியா நாளைக்கு? விடுமுறை நாள், வெளியில போறது ஐடியாவா இல்ல டீ வீட்லயே?
1: வெளியில போற ஐடியா இல்ல அக்கா, மழை இங்கே.
0: அப்படியா? சரி சரி அபி. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடல் எல்லாத்துக்கும் அபி அக்கா,
0: எல்லாருக்காக.
1: பயந்த பாபாக்காக, ஹஸ்பண்ட்காக, எல்லாத்துக்காக அக்கா, உங்களுக்காக.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0312-2775-0012-2775-111 இலக்கத்திற்கு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 6:30.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: நல்லது கெட்டதெல்லாம் வயசும் போயிட்டு
3: தெரிஞ்ச விஷயம் தானே,
2: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
3: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாயை விட்டு அழுகிற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
4: அருளாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

ஐயா திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அன்பான வணக்கம் அக்கா என்று சொல்லி அப்பு தலையில இருந்து ரஞ்சித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையம் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி செல்வ சன்னிதி சுதன் தொண்டைமணால இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, மாலை நேர வணக்கம். மணி குடும்பம், ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம், கொட்டகலை டிரைடன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், லெவன்கல தோட்டத்தில் இருந்து நிமல்குமார் இனியும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காரு. குட் ஈவினிங் என்று சொல்லி நீசா இணைந்திருக்காங்க மாவநிலையிலிருந்து. அன்பான வணக்கம் அக்கா, வலமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, தரணியகல நூறியில் இருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம். கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு குடவத்து தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா வந்திருக்காங்க. வேலுசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், மானந்தி பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பு வணக்கங்களோடு நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி குறிஞ்சா கேணி அசூர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி சென்னை நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ரொசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கா வந்திருக்காரு. என்னையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹட்டனில் இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-775-0001 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு கால் பண்ண முடியும்.

0: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்

0: இன்னைக்கின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு

0: 102.8.
1: ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் வசந்தத்தின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.

0: உங்களுக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3 கட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பம். 5 வருடங்களின் பின்னர் அறிவியல் இளங்கலை தாதியர்களுக்கு நியமனம். பசில் ராஜபக்சவை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றமும் பிடிவிராந்து உத்தரவு. ஜூலை 7 தேதி விசாரணைக்கு வரும் நாமலின் கிறிஷ் வழக்கு. சியம்பலாண்டோ பஸ் விபத்தில் 26 பேருக்கு காயம். அமெரிக்க ஈரான் இணக்கப்பாடு தொடர்பில் மற்றும் ஒரு பிரச்சினை. IPL தொடரின் 2 தகுதிக்கான் போட்டி இன்னும் சற்று நேரத்தில்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். மத்திய அதிவக வீதியின் 3 கட்டம் இன்று ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார் திசாநாயக்க தலைமையில் கலகெதர பம்பரகஹா சந்தியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. உள்ளூர் நிதியை பயன்படுத்தி உள்நாட்டு ஒப்பந்த நிறுவனங்கள் ஊடாக நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்படுவதோடு 3 வருடங்களில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அதிவக வீதியின் 3 கட்டம் ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரை முன்னெடுக்கப்படவுள்ளது. நிர்மாணத்திற்காக தகுதி வாய்ந்த உள்ளூர் ஒப்பந்தக்கார நிறுவனங்களிடமிருந்து போட்டித்தன்மை மிக்க விலை மனு கோரல் ஊடாக அரசு நிதியை பயன்படுத்தி 7 ஒப்பந்த பொதிகளின் கீழ் விலை மனு கோரல் முன்னெடுக்கப்பட்டது. அதில் கொள்முதல் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய அனுமதி அளிக்க அமைச்சரவை இணக்கம் வெளியிட்டிருந்தது. மத்திய அதிவக நெடுஞ்சாலையின் பொத்துகரையிலிருந்து ரம்புக்கன வரையிலான வீதியின் நிர்மாண பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. அதற்கமைய ரம்புக்கனையிலிருந்து கலகெதர வரை அடுத்த கட்ட நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன் கீழ் 19 கிலோமீட்டர் தூரம் உள்ள வீதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. இதற்கு 112 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி ஆனூர்குமார் திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றது. தாதியல் கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்றைய தினம் வெளியிடப்படும் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். அறிவியல் இளங்கலை தாதியர் பட்டதாரிகள் 515 பேருக்காக புதிய நியமனங்கள் வழங்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். சுகாதாரத்துறையில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் அறிவியல் இளங்கலை தாதியர் பட்டதாரிகள் 515 பேருக்கு புதிய நியமனங்கள் வழங்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சர் புதிய நியமன கடிதங்களை வழங்கி வைத்தார். கடந்த 2021 ஆண்டின் பின்னர், அதாவது சுமார் 5 வருட இடைவெளியின் பின்னர், இத்தகைய பட்டதாரி தாதியர்கள் ஆட்சேர்ப்பு நாட்டிற்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளமை ஒரு சிறப்பு வாய்ந்த மைற்கல் எனவும் அமைச்சர் தனது உரையின் போது குறிப்பிட்டார். சியம்பலாண்டுவ மொனராகல வீதியின் 31 சந்தி பகுதியில் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 26 பேர் காயமடைந்துள்ளனர். மொனராகலையிலிருந்து சியம்பலாண்டுவ நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் வண்டியே விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பஸ் வண்டியின் சாரதிக்கு ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக பஸ் வண்டி விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. காயமடைந்த பயணிகள் மொன்றாகல மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 5 சிசு ஒன்றும் உள்ளடங்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கு ஜூலை மாதம் 7 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக தெரிவித்து இந்தியாவின் கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடாக பயன்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டமாதிபர் தாக்கல் செய்துள்ள வழக்கு ஜூலை 7 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் வழக்குடன் தொடர்புடைய சாட்சியாளர்களின் வாக்குமூலம் மற்றும் ஆவணங்கள் பிரதிவாதிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முறைப்பாட்டாளர் சாட்சி விசாரணைக்கு காலம் எவ்வளவு தேவை என்பது குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கின் முதலாவது சாட்சியாளர்கள் மூவரிடம் சாட்சி பதிவுகள் மேற்கொள்ள குறிப்பிடத்தக்க அளவு கால அவகாசம் தேவை என பிரதி மன்றாடியார் நாயகம் அதன்போது தெரிவித்தார். முறைப்பாட்டாளர்கள் சாட்சிக்காக சுமார் 30 நாட்கள் தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பாஸ்பர் குணவர்தன மற்றும் அதன் முன்னாள் முகாமைத்துவ பணிப்பாளர் ரோமி ஜாஃபர் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கோட்டை நீதவான் பசான் அமரசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அது குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2014 ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாவை பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோரை குறித்த வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் மனு ஒன்றினூடாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்தே சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான உத்தரவு நீதவானினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ நிறுவனம், கல்வி, உயர்கல்வி, தொழில்நுட்ப அமைச்சு மற்றும் தெற்காசிய ஆசிரியர் அபிவிருத்தி மையம் ஆகியவற்றுக்கிடையில் முத்தரப்பு உடன்படிக்கை கைச்சாத்திடும் நிகழ்வு இன்றைய தினம் அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வின் போது ஆசிரியர் அபிவிருத்தி துறைக்கு வாழ்நாள் முழுவதும் வழங்கிய சிறப்புமிக்க பங்களிப்பையும் ஆராய்ச்சி மற்றும் அறிவுசார் தலைமைத்துவத்தில் ஆற்றிய முக்கிய பங்களிப்பையும் பாராட்டி பேராசிரியர் லக்ஷ்மண் சமரநாயக்க கௌரவிக்கப்பட்டார். நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆசிரியர் கல்வியையும் ஆசிரியர்களையும் பலப்படுத்துவது இன்றியமையாதது எனவும், வேகமாக மாற்றமடைந்து வரும் தொழில்நுட்ப உலகின் தேவைகளுக்கு ஆசிரியர்கள் திறம்பட முகம் கொடுக்கக்கூடிய விதத்திலும் மாற்றங்களுக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கும் தேவையான ஆதரவு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இளைஞர் சமூகத்தின் ஆன்மீக அபிவிருத்தி மனித மத ரீதியில் புத்தெழுச்சியின் ஊடாக அடையப்பெற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த புத்தெழுச்சியை அடைவதற்கு மகா சங்கத்தினருக்கும் மத தலைவர்களுக்கும் முக்கிய பொறுப்புகள் காணப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நிக்கவரெட்டிய கணேவெவ புராண ரஜமகா விகாரையின் 2026 விசாக நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் குற்றச் செயல்களுடன் காணப்பட்ட அரசியல் அதிகாரம் தற்போது வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அவ்வாறான எவருக்கும் அரசியல் ரீதியிலான ஒத்துழைப்பு தற்போது கிடைக்கப்பெறுவதில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். வளமான இளைஞர் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு கனர்வே ஸ்ரீ தம்ம தேரர் மேற்கொண்ட செயற்பாடுகளையும் ஜனாதிபதி அதன்போது பாராட்டியுள்ளார். பதுரலிய கும்பகல்ல மலைப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 5.5 கோடி ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப் பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருளுடன் கும்பகல்ல மலைப்பகுதியில் உள்ள வனாந்தர பகுதிக்கு நபரொருவர் செல்வதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசேட சுற்றி வளைப்பை முன்னெடுத்தனர். அதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பதுரலிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தின் சாய்ந்தமருது பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சாய்ந்தமருது பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா தலைமையில் சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எம் எம் ஆசிக்கின் ஏற்பாட்டில் கூட்டம் இடம்பெற்றது. அதன்போது சாய்ந்தமருது நகர சபைக்குரிய காணி ஒதுக்கீடு உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் பெறப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமாலபை உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளும் அதன்போது இணைந்திருந்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா மற்றும் ஈரான் யுத்தம் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட உள்ளதாக கருத்துக்கள் வெளியான போதும் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு சில விடயங்கள் இதுவரை தீர்க்கப்படவில்லை என அமெரிக்க உப ஜனாதிபதி ஜே டி வாங்ஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒப்பந்தத்தில் அண்மையில் கைச்சாத்திட உள்ளாரா என்பது குறித்து பிபிசி செய்திச் சேவை அமெரிக்க உப ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பியது. அதன்போது இருதரப்பு ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்துவது எப்போது என்பது குறித்து குறிப்பிட முடியாத நிலையில் உள்ளதாக அமெரிக்க உப ஜனாதிபதி பதிலளித்துள்ளார். இந்நிலையில் தற்போதுள்ள யுத்த நிறுத்தத்தை மேலும் 30 நீடிக்கும் செயற்பாடு ஒப்பந்தத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அணு ஆயுத வேலை திட்டத்தின் எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட உள்ளது. ஹோமோஸ் நீரினை ஊடாக தடையின்றி பயணிப்பது மற்றும் கப்பல் வழித்தடங்களை கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கு ஈரானுக்கு 30 கால அவகாசம் வழங்கவும் ஒப்பந்தத்தின் ஊடாக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களை முன்னெடுத்துள்ள நிலையில் ரஷ்ய ட்ரோன் ஒன்று ருமேனியாவில் வீழ்ந்துள்ளது. ருமேனியாவில் உள்ள கலாடி நகரில் காணப்படும் தொடர்மாடி கட்டிட தொகுதியிலே குறித்த ட்ரோன் விழுந்துள்ளதாகவும் அதனையடுத்து தீ பரவியதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவின் யுத்த நடவடிக்கைகள் எல்லை கடந்துள்ளதாக ஐரோப்பிய ஆணைக்குழு குற்றம் சுமத்தியுள்ளது. ரஷ்யாவின் கவன இனமான செயற்பாடுகளை கண்டிப்பதாக நேட்டோ அமைப்பும் தெரிவித்துள்ளது. இதேவேளை 2022 ஆண்டு ரஷ்ய யுக்ரைன் மோதல் ஆரம்பமானதிலிருந்து ருமேனியாவுக்கு பாரிய பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக ருமேனிய ஜனாதிபதியும் தெரிவித்துள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இரண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான 19வது IPL தொடரின் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிக்கான் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. போட்டியில் பஞ்சாப் மாநிலத்தின் நியூ சாண்டிகாரில் இன்னும் சற்று நேரத்தில் போட்டி ஆரம்பமாக உள்ளது. 1வது தகுதிக்கான் போட்டியில் பெங்களூர் அணியிடம் தோல்வியடைந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியும் வெளியேற்ற சுற்றில் ஹைதராபாத் அணியை வீழ்த்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் இன்றைய தினம் போட்டியில் பல பரீட்சையில் ஈடுபட உள்ளன. போட்டியில் வெற்றி பெறும் அணி அகமதாபாத்தில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்ள உள்ளது. போட்டியில் தோல்வியடையும் அணி IPL தொடரிலிருந்து வெளியேறும். நடப்பு தொடரில் அதிகமான ஓட்டங்களை குவித்துள்ள அதிரடி ஆட்டக்காரரான 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவம்சி, துருவ் ஜுரேல் மற்றும் பந்துவீச்சில் ஜஃப்ரா ஆச்சர் ஆகியோர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பலம் சேர்ப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குஜராத் அணியில் துடுப்பாட்டத்தில் ஷாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் ஆகியோரும், பந்துவீச்சில் ககிசா ரபடா, ரஷீத் கான் ஆகியோரும் அணிக்கு பங்களிப்பை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் 3ஆம் கட்ட நிர்மாண பணிகள் ஆரம்பம். 5 வருடங்களின் பின்னர் அறிவியல் இளங்கலை தாதியர்களுக்கு நியமனம். பசில் ராஜபக்சவை கைது செய்ய கோட்டை நீதவான் நீதிமன்றமும் பிடிவிராந்து உத்தரவு. July 7 விசாரணைக்கு வரும் நாமலின் கிறிஷ் வழக்கு. சியமலாண்டுவ பஸ் விபத்தில் 26 பேருக்கு காயம். அமெரிக்க ஈரான் இணக்கப்பாடு தொடர்பில் மற்றொரு பிரச்சினை. IPL தொடரின் 2வது தகுதிக்கான் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையில் பல பரீட்சை. இதுடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்குரிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 7 மணிக்கு நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இடம்பெறும். நமது மணித்தியால செய்தி அறிக்கையினை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert, on alert.
2: பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய விருது யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு நிமிர்ந்த நடை.

0: பற்றிய உத்தியோகபூர்வ குறிப்புகளை பார்ப்போம். சுப்பிரதன சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 4 0 8 8 5 6. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 4 0 8 8 5 6. இன்றைய சுப பரிசு ₹200,00,000 சுப பரிசு வெல்லப்படவில்லை. ₹25,00,000 பரிசுகள் ஒன்று வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹58,97,320 ஆகும். அடுத்த சுப பரிசு பொதி ₹200,00,000. எதிர்வரும் சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுப்பிரதன சம்பதலோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ஜெய சம்பதவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8 8 5 6. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8 8 5 6. ₹2,50,000 பரிசுகள் 2 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 24 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசுகளின் பெறுமதி ₹59,83,040 ஆகும். எதிர்வரும் சீட்டிழப்புக்கான ஜெயசம்பத சிவப்பு நிற அச்சிடப்பட்டுள்ளோத்தர்களை இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். அது கோடிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8 36 45 72. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 8 36 45 72. சுப்பரிசு ₹538,00,000 சுப்பரிசு வெல்லப்படவில்லை. ₹2,00,000 பரிசுகள் 11 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹87,46,840 ஆகும். அடுத்த சுப்பரிசு பொது ₹542,00,000. எதிர்வரும் சீட்டிழப்புக்கான ஊதானர் அத்த கோடிப்பதி அச்சிடப்பட்டுள்ளோத்தர்கள் அல்லது டிஎல்பிஎஸ் விபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 2 16 18 34. மீண்டும் ஒருமுறை ராசி மகரம், வெற்றி இலக்கங்கள் 2 16 18 34. ₹10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. சுப்ப பரிசு ₹59,00,000 சுப்ப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹1,60,642,560 ஆகும். அடுத்த சுப்ப பரிசு பொது ₹62,00,000. எதிர்வரும் சீட்டிழப்புக்கான கரணீல நிற ராசி அச்சிடப்பட்டுள்ளோத்தர்கள் அல்லது டிஎல்பிஎஸ் விபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சுபபோலுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 1 9 47 75. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஓ, வெற்றி இலக்கங்கள் 1 9 47 75. சுப்ப கேஸ் தலைப்பு ₹25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 6 9 2 7 8. மீண்டும் ஒருமுறை 6 9 2 7 8. சுப்ப பரிசு ₹1,291,00,000 சுப்ப பரிசு வெல்லப்படவில்லை. ₹2,00,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹60,80,360 ஆகும். அடுத்த சுப்ப பரிசு பொதி ₹1,294,00,000. எதிர்வரும் சீட்டிழப்புக்கான இளஞ்சிவப்பு நிற சுபபோல் அச்சிடப்பட்டுள்ளோத்தர்கள் அல்லது டிஎல்பிஎஸ் விபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். சனிதாவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 14 45 54 74. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி, வெற்றி இலக்கங்கள் 14 45 54 74. லக்கி சான்ஸ் இட்டிழப்பு ₹50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கம் 4 9 1 4 4. மீண்டும் ஒருமுறை 4 9 1 4 4. சுப பரிசு ₹523,00,000 சுப பரிசு வெல்லப்படவில்லை. ₹20,00,000 பரிசுகள் 1 மற்றும் ₹2,00,000 பரிசுகள் 3 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹91,94,840 ஆகும். அடுத்த சுப பரிசு பொது ₹525,00,000. எதிர்வரும் சீட்டிலப்புக்கான செம்மஞ்சள் நிற சனிதாச்சிரப்பட்டோத்தர்கள் அல்லது டிஎல்பிஎஸ் விபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். சசரிக்கான வெட்டி முடிவுகள் வெற்றி இலக்கங்கள் 12 36 43. மீண்டும் ஒருமுறை 12 36 43. ₹2,00,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ₹38,33,800 ஆகும். எதிர்வரும் சீட்டிலுக்கான பச்சை நிற சசரி அச்சிடப்பட்டுள்ளோத்தர்கள் அல்லது டிஎல்பிஎஸ் விபேப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை நீங்களும் இன்றைய கொள்வனவு செய்யுங்கள். கப்ருகவுக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜூ, வெற்றி இலக்கங்கள் 2 9 55 72. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து ஜூ, வெற்றி இலக்கங்கள் 2 9 55 72. சுப்பரலக்கம் 23. மீண்டும் ஒரு முறை சுப்பரலக்கம் 23. கப்ருக முதலாம் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,785 லட்சம் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக இரண்டாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 100 லட்சம் கப்ருக மூன்றாம் கோடிபதி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 20 லட்சம் பரிசுகள் வெல்லப்படவில்லை. ரூபாய் 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,10,96,560 ஆகும். அடுத்த கப்ருக சூப்பர் கோடிபதி பரிசு பொதி ரூபாய் 2,794 லட்சம். எதிர்வரும் சீட்டலுப்பின் இளம் மன்னர கப்ருகா திரைப்பட லோத்தர்கள் அல்லது DLB ஸ்வீபப் ஊடாக டிஜிட்டல் லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்யுங்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது நேற்றைய தினம் சீட்டெடுக்கப்பட்டு அபிவிருத்தி லோத்தர் சபையினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம்

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைந்தாச்சு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0175001001 0175 101 2 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க விஸ்வநாதன்?
1: இனிதான்
0: சாப்பிடணும். நாளைக்கு விடுமுறை.

0: இருக்காங்க.
1: அனைவரும் சூப்பரா இருக்காங்க மேடம் உங்களுக்கு.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல கேட்கணும் காவத்த நீலகம் ரம்சி குடும்பத்துக்காகவும், மருமகன் ஜிதன் குடும்பத்தையும், மருமகன் அருள்செலி குடும்பத்துக்காகவும், பாண்டல்மர் அருள்மொழி, முந்தாசேகம், ஒயதன், நீலன், மரபு, சின்ன மகாதேவன், ராஜிமா, மூர்த்தி, இமன்வலியா, சோமசேரி, தயால, உமச்சந்தர், பாபு, கிருஷ்ணபுரம், ஸ்ரீகாந்த், பாதுகா, சின்ன தம்பி, தந்தை, சங்கோசர, சரோஜனிமா, அன்பான அறிவிப்பால், ஆனந்த் பேன, உங்களுக்கு பாடலை.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இது கண்டமைக்கு.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: வசந்தம் FM.
1: வசந்தம் FM.
2: பறக்குதா
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
3: அனுசரணை வழங்குவது
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
5: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் காளிதாசன். ஒலிக்கும் பாடல் இது பரம்பரை திரைப்படத்திற்காக.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் மேலோ. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க?
3: பாலகிருஷ்ணன்.
2: எப்படி இருக்கீங்க பாலகிருஷ்ணன்?
3: நல்லா இருக்கும்.
2: அப்படியா? அப்புறம் சாப்பிட்டீங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கடையில இருக்கீங்களா இப்போ? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
3: நாங்க சாப்பிட்டு 9:30 ஆகும்.
2: அப்படியா? சரி சரி. இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
3: பாடல் வந்து மகள் கேக்கலாம், உரிமையாளர் அங்கு கடமைக்குரிய அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் நல்ல பாடல் போறோம்.
2: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு நேரம் வணக்கம் ஆனந்தி அக்கா, வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி பேருவளை ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிய இரவு வணக்கம் என்று சொல்லி பசுரையோர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் அக்கா என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம். அப்புதலை புதுக்காடில் இருந்து ரஜினி மற்றும் லாவண்யா பிள்ளைகளையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க இணைந்திருக்காங்க. பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஐ சிஸ்டர் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பிரசாந்த் இணைந்திருக்காங்க மீட்பிடி கந்தையிலிருந்து. மில்டன் இணைந்திருக்காங்க கருக்காலி சோலையிலிருந்து. அன்பான இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி கல்முனையிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கென்னியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் இருந்து தேவாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மடத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மடத்தியாலத்திலையும் பாத்தீங்கன்னா சூப்பரான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0301-0712-775-111 ரேலகதிக்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தமேலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ அக்கா வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அப்படியா?
0: எனக்கும் சந்தோஷம். முதல் தடவை பேசுறீங்களா?
1: இதுக்கு முன்னுக்கு பேசிருக்கேன்க்கா, ஓர்க்க கூட நேர பேச கிடைக்கல.
0: அடடா,
1: அப்படியா? இதுக்கு வசந்தம் அப்பம் உள்ளுக்கு போமே நீ ட்ரை பண்ணே லைன் கிடைச்சிருச்சு.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க அக்கா.
0: யாரெல்லாம்
1: இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்ல அம்மா, நானு, அண்ணா,
0: அப்படியா? சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அப்பா ரவிச்சந்திரன், அம்மா காளிதேவி, நம்ம அண்ணா யட்டியந்தோட போலீஸ்காரர் போன் கடையில தான் வேலை செய்யறாரு, கஜா அவருக்காகையும், சேது, அர்ஜுன், அக்கா பாபி, அண்ணா மச்சா ராஜா, குடும்பத்துல எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் கண்டிப்பா.
0: அப்படியா?
1: கேட்க அனைத்தருக்கும் நான் சாங் டெடிகேட்
0: பண்றேன்.
1: சந்தோஷத்துல பேச கிடைக்க,
0: சந்தோஷத்துல வார்த்தைகள் வர மாட்டேங்குதா வெளியில? சரி சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து கால் பண்ணுங்க, சரியா? சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வர்ஷன்.
1: மொரிஷன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: டிவி
0: பாத்துட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்கா.
0: ஸ்கூல் போறீங்களா? எப்படி?
1: ஆமாக்கா, ஸ்கூல் போறேன்.
0: என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: 9கா.
0: 9 படிச்சிட்டு இருக்கீங்க. சரி, வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்கக்கா.
0: சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: வசந்தம் கேக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும்க்கா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0175 00 0 0 0 1 2 2 0 0 1 0 0 1 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 0 1 2 2 இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? இரவு நேர வணக்கம். நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்த், ரோசன், சபினாஸ் ஆகியோர் இணைந்திருக்காங்க. இந்த கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பு இரவு நேர வணக்கம் என்று சொல்லி விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கொழும்பு 15 இருந்து ரமீஸ்கான் ஜெய்சீல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சப்புமல்க அந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிய இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி புலட் சிங்கள நிவேதி லலித் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கை கரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:33.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
2: நல்லது கெட்டதெல்லாம் எனக்கு வயசும் போயிட்டு
3: தெரிஞ்ச விஷயம் தானே,
2: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது, இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல, நான் என்ன செய்யலாம் பிள்ளைதான?
3: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற, வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
4: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் எதிர்பாரா பில்லாவிடம். கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
5: இவர் குரல் ஓர் மருந்து.
6: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
3: அனுராதா.
2: அனுராதா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா, சரி சரி. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? சரி, அனைவருக்காகவும் கேட்கலாம். சரியா, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. சரி, கண்டிப்பா நன்றி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி நிலானி இணைந்திருக்காங்க அப்புதலையிலிருந்து. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.

ஒலிக்கும் பாடனோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் டிலுக்ஸன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

காற்றலை வசந்ததின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வாரத்தினுடைய இறுதி நாள், சில நேரங்களில் இந்த இறுதி நாள் கூட சில பேர் கருதியாக இருக்கும். காற்றலை வசந்ததின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல்கள் மற்றும் நீங்களும் உங்களுடைய அன்பான கவிதைகளை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொரு இழப்பொழுது மேலகால இழப்பொழுது இன்றைய வசந்த நிலா இன்னும் ஒரு இனிமையான அழகான இழப்பொழுதாக்குவதற்கு உங்களுடைய அழைப்பு மற்றும் உங்களுடைய அன்பான கவிதைகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் ஏ.ஆர். ரகுமான் இசையில் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல்.

வழியை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: காட்சலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு இனிமையாக நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இனிமையான பாடல்கள் மற்றும் எங்களுடைய நேய சந்தங்களுடைய உரையாடல்களோடு மற்றும் எங்களுடைய சமூக வலைதளங்களினுடைய பதிவுகளோடு மட்டுமே எங்களுடைய வசந்த நிலா நகரும். இன்றும் கூட அவ்வாறு அழைப்பினூடாக ஒரு நேய சொந்தம். ஹலோ, வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்?
1: எனக்கு இந்த மிகவும் பிடிச்ச பாடல் தான் குரு படத்துல அது பாடல் தான் பிடிச்சிருக்கு. கமலஹாசன படம் குரு படத்துல
0: குரு படம் கமலஹாசன் பறந்தாலும்
1: விதமாக்க இந்த ஹெலிகாப்டர்ல பாடுவாங்களே அந்த பாடல் தான் தர முடியுமா?
0: அந்த பாடல் தர்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எனக்கு வந்து மேனேஜ்மெண்டால அதுக்கு அப்ரூவல் இல்லை, அதற்காகவே ஒரு நாள் இருக்கு. செவ்வாய் ராகம் அப்படின்னு சொல்லி இல்லையா?
1: அதுல எனக்கு வேணா
0: கேட்கலாம். ஒழுக்கம் இந்த பாடலில் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் அரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.
1: நல்லது கெட்டதுல உங்களை தவறடிக்க செல்ல வேற தாரும் இல்லையே பிள்ளை. அதனால எனக்கு வயசும் போயிட்டு.
2: தெரிஞ்ச விஷயம் தானே,
1: வாழ்க்கையில இனி ஒண்ணுமே நடக்காது. இனிமே கஷ்டம்தான் இருக்கு, முன்னேறதுக்கு வழியே இல்ல. நான் என்ன செய்யலாம் பிள்ளை?
2: ஒன்றுக்கும் யோசிக்காது ஏன் வாய விட்டு அழுகுற? வார ஞாயிற்றுக்கிழமை இது நம்ம தியேட்டருக்கு வாவன் உனக்கான முடிவை கொடுக்கிறான்.
3: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
1: How do I tell you?
3: விடுமுறை நாளை கலகல பார்க்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க, ஒரே நிகழ்ச்சியில் கேட்க, மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று நாடு முழுவதும் 102.6 102.8 எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
1: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
2: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
3: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
4: அவளோட சிரிப்பு,
3: அவனோட பார்வை,
4: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:52 ஆகிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். வழக்கு வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0101 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது அழைப்பினுடாக ஒரு அன்பான நிலையில் சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மிகவும்
0: பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: பிடிச்ச பாடல் கண்மூடி திறக்கும் போது கடவுள் இதிலே வந்தது ஒரு அந்த பாட்டு பிடிக்கும்.
0: ரொம்ப பிடிக்கும் போ. இனிமையான பாடல் இல்ல? லிகான்சி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் வத்தலையிலிருந்து. மற்றும் என்னுடைய அம்மா மற்றும் என்னுடைய அப்பா, என்னுடைய அன்பான தங்கச்சி யாது, எங்களை எல்லாருமே நினைத்துக்கொண்டு இனிமையான பாடல் தாங்கள் இலோ டிலோ அண்ணா என்று சொல்லி, மணிக்கும் மாமா என்று சொல்லி அன்பான வணக்கம். மற்றும் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி வத்தலை உணப்பிடைய ஆதிபேக்கஸ்லேருந்து ஆனந்த் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலோ நானும் நிகழ்ச்சியோடு என்று அவனாசி வைஜெயந்தி மாலா மற்றும் தர்ஷினி குணசேகரன். மற்றும் அன்பான வணக்கம், நிகழ்ச்சியுடைய பாடல்கள் அருமையிலும் அருமை, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி தஷ்வின் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் மருதானையிலிருந்து. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி மும்தாஜ் பேகம் மற்றும் கருங்காலி சோலை மில்டன். அன்பான வணக்கம் நாளும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி கொழும்பு 15 ரமேஷ் கான் ஜெயசீலன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. மற்றும் அன்பான வணக்கம் டிலுவனா நாளும் நிகழ்ச்சியோடு, நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகள் எல்லாமே அருமையிலும் அருமை, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லி மட்டக்களப்பு அரசியல் யாசினி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் நாடும் நிகழ்ச்சியோடு தான், நிகழ்ச்சியுடைய பாடல்கள் அருமையிலும் அருமை. காலம் பொறுப்போக்கில் எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அக்ஷயன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து உண்மையான விஷயம்தான், காலம் போகிற வேகத்தில் நாங்கள் எதுக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டில் எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி. ஹரி அன்பான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு, எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று சொல்லி செங்கோல் இருந்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக்கொண்டு இனிமையான பாடல்கள்

0: காஜலி வசந்ததியின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்துவந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்த ஸ்ரீகாந்த் தேவாயனுடைய இசையில், நமுத்துக்குமாரனுடைய வரிகளில் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் இருந்த அரிச்சந்திரா பாடிய இனிமையான பாடல். தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். மலைகவனி தொலைபேசி இலக்கம் 0112 7750012 அல்லது 0112 7750112 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய அழைப்புகள் மற்றும் ஃபேஸ்புக் என்னுடைய பதிவுகள் அத்தனை பதிவுகளையும் இணைத்துக் கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அழைப்பினுடைய அகளுடைய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சரோஜினி. எப்படி இருக்கீங்க சரோஜினி?
1: நல்லா இருக்கேன்.
0: சரோஜினி, நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ஓ, நல்லா பிடிச்சிருக்கு சார். சந்தோஷமா இருக்கு கேட்க.
0: உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்?
1: எல்லா பாடலும்
0: கேட்பேன் சார். எல்லாருடைய பாடலும் கேட்பேன். எல்லா பாடலுமே
1: கேட்பீங்களா?
0: நல்லது. தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டுட்டே இருங்க. ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: மகன் நீரஜ் குமார், ரோசானி, நிதிஷன் மற்றும் ஆட்டோ விஸ்வநாதன், பாபு கணபதி மற்றும் எல்லோரோட பாடலும் கேட்பேன். எல்லாத்தையும் கேட்பேன் சார்.
0: நீங்கள்

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவனை தொலைபேசி இலக்கம் 0112-7750-0100 அல்லது 0112-7750-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அதனையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் நிகழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினுடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் அறிமுகம், எப்படி இருக்கீங்க அறிமுகம்? ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: எல்லாம் நல்ல பாடல்கள்.
0: இனிமையான பாடல்கள்.
1: பாட்டு ஒன்று தரையில்
0: என்ன பாடல்?
1: கவிதையே தெரியுமா, கனவு நீதான்.
0: கனவு நீதானடி. அந்த கனவு யாரது?
1: எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டது சார்.
0: ரொம்ப நன்றி ஐயா. அனைத்து நிகழ் சொந்தங்களையும் நினைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம்.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது. இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: நேசத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
1: வசந்தம் FM
0: 102.6 102.8. காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடைய கருணைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. நல்ல அர்த்தமுள்ள நல்ல பாடல்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் ஹம்பான் தோட்டையில் மருது.
0: வணக்கம் மருது, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். நல்ல அர்த்தம் தான், அவ்வளவு அர்த்தமுள்ள பாடல்கள் பேசிக்கொண்டு நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கொண்டு நிற்கிறேன்.
0: ரொம்ப நன்றி மகரூப். சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்?
2: பாடல் என்ற எனக்கு இந்த இது ஒவ்வொரு பூக்களுமே.
0: இனிமையான பாடல் இல்லையா?
2: ஓ, அந்த அந்த பாடல் இல்லா முட்டா இது இந்த கனவே கலையாத திரைப்படத்தில் வந்த அந்த சோகத்தில் பாட்டு பாடலும் யாகம் வருது இல்லை எனக்கு. அந்த பாடல் பிடிக்கும்.
0: அந்த பாடல் பிடிக்குமா? ரொம்ப நன்றி. இனிமையான பாடல்
2: மஞ்சள் பூத்து மஞ்சள் பூத்தி மஞ்சள் பூத்தி போன்று
0: நோக்கி தொடர்ச்சி நிகழ்ச்சி கேட்டு இனிமையான பாடல்கள் கேட்கலாம். நன்றி. காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:55.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது மடத்தியாளத்துக்குள் நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த மடத்தியாளத்தில் கூட நீங்களும் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசி இலக்கம் 0112-775-0001 அல்லது 0111-775-1111 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அதனூடாக நான் நிகழ்ச்சியோடு உங்களுடைய பதிவுகளை இணைத்துக் கொண்டு பயனுக்கு காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினூடாக ஒரு நேயர் சொந்தம். அன்பான வணக்கம்.
1: வணக்கம் அன்பான வணக்கம். ஆதி மூலம்.
0: வணக்கம் ஆதி மூலம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: அருமையான
0: பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யார் இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்.
1: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம்.
0: ரொம்ப நன்றி. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடலோடு ஒழுக்கம். இந்த பாடல் கூட இனிமையான பாடல்களா?

0: ராஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொழிற்சாக எங்கிருந்தாலும் நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்கமலி தொலைபேசிகளுக்கும் 0312-2-75-0-0-3 அல்லது 0312-2-75-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் மலைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பேசுவதற்காக அழைப்பினூடாக உடனே சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம் தோஃபூர் அனிபா, எப்படி இருக்கீங்க அனிபா?
1: சொல்லுங்க. விவேகமான ஆனந்தம் கொண்ட இந்த ராசாவின் இதயத்துக்குள் குடிகொண்டிருக்கும் அபிமான காதல் தேவதையே, காதல் காதல் காதல் காலத்தால் அழியாதது என் சகோதர முகவரிக்கு இந்த கவிதை வரிகளை உன் இதயத்துக்குள் ஒழித்து வைத்துக் கொள்ளத்தால் உனக்காக வாரியனும் புயல் மையம் கொண்டு வரிகளை வாரி செல்லும் உன் இதயத்துக்குள் இவைகளை பக்குவப்படுத்தி வைத்துக் இந்த வரிகள் காதல் வெற்றி கொண்ட காதலர்கள் பற்றியில் எதிர்காலத்தில் நல்லறையில் காட்சிப்படுத்த என் உயிரான அன்பிற்காக இந்த கவிதையையும் வருகின்ற பறவையும் வீடுகள் பகிர்ந்தோம். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி. இனிமையான பாடலின் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நன்றி. காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தொழிற்சாக இனிமையான பாடல்களின் நிகழ்ச்சியோடு கேட்கலாம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: ஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் மலைப்பீடு ஏற்படுத்தலாம். அலுக்கவணி தொலைபேசியிலும் 0312 77 5 0 0 3 அல்லது 0312
1: சொல்லுங்க.
0: அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் தர முடியுமான் சொல்லி ஸ்டில் தெரியல. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் முயற்சி பண்றேன். காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் கூட ஒரு இனிமையான பாடல். நடிகர் விஜயனுடைய திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவினுடைய இசைகள்

0: இதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா, வசந்த நிலா.
1: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு. சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ்.
2: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
3: இது நம்ம கலை.
4: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
0: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
5: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
6: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சிரமமா சேர்ந்து பாடினோம் அந்த படம்.

காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்தது. நிகழ்ச்சியுடைய கடைசி நேரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த கடைசி நேயராக அன்பான நேய சொந்தம், அன்பான வணக்கம், அன்பான வணக்கம், அன்பான வணக்கம். ரேடியோக்கு அலைவினாக இருக்காங்க, மட்டும் பேச மாட்டேன் ரேடியோக்கு. இன்றும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கூறி நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று சில நாளும் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா அலிலூக்ஷன் நன்றி சொந்தங்களே.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நேர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு அவசப்படுவோம். அப்படி இருக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். நேரம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க துர்க்கையினுடைய சந்நிதி கண்டிப்பா இருக்கும். அந்த துர்க்கையினுடைய சந்நிதிக்கு போயிட்டு ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஏத்திட்டு அந்த துர்க்கைய மனசார வேண்டிக்கோங்க. என் மனசுல இருக்கிற இந்த கவலை, இனம் புரியாத ஒரு நடுக்கம் எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

0: பகவானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: தள்ளாடும் நெஞ்சங்களே, கொஞ்சம் தலை நிமிர்ந்து பாருங்களே. சர்வலோகத்தின் வல்லவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தண்ணீரை கப்பல் ஓட்டும் நெஞ்சங்களாய், பாலைவனத்தையே வாழ்க்கையில் சுமக்கும் உள்ளங்களாய் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நில்லுங்கள். வனாந்திர வாழ்க்கையில் யாக்கோவும் அலைந்தவன் தான். இந்த வல்லவர் கைவிட்டு விட்டாரா? கண்ணீர் வாழ்க்கையில் அந்த யோசிப்பும் நடந்தவன் தான். இந்த நல்லவர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அதே வல்லவர் உன்னுடனே, அதே வல்லவர் நம்முடனே.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவரிசையில் சந்தோஷமாக இன்றைய நாளும் நாங்க அப்படியே 8 மணி வரைக்கும் சந்தோஷ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்று மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. நேற்றைய காயங்கள் தந்த பாடத்தோடு இன்றைய விடியலை துணிவோடு வரவேற்போம். மனிதர்களின் சுயநலம் நம்மை வீழ்த்தாது, காலத்தின் சூழ்நிலை நம்மை தோக்கடிக்காது. ஏமாற்றங்கள் யாவும் பக்குவத்தின் படிகளே, நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். இனிய காலை நேர வணக்கம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷம் நிறைந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நீங்களும் தொடர்ச்சியாக உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312-77-5-0-0-1 அதே போல 0312-77-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. ஒரு இனிமையான பாடல் வருது, கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலையிலிருந்து ஐயா கண்ணு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாரு. சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருந்தாரு. அதே போல இன்றைய நன்னாள் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு சேம்குமார், ஈடன், குணசீலன் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பெரிய நீலாவன் இருந்து கிருஷ்ணா வந்திருந்தாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க. அதே போல அனைத்து சொந்தங்களுக்குமே இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருந்தாங்க. அதே போல பாதுக்க இருந்த சின்னத்தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. பூமிகா, சின்னத்தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், நாகேந்திரன், தனலட்சுமி, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருண்மொழி, அதே போல தன்னுடைய அன்பு நண்பர் விஜயகுமார், தன்னுடைய அன்பு தங்கை கௌசல்யா மற்றும் எம் எஸ் பெருமாள் சிவாஜுலஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. மயிலமாவடி பொன்னம்பலம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கேஷாயினி மற்றும் கிதுக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போன்று சின்னையா மகாதேவன் வந்திருக்கிறாரு. சுமோதர வகத்தோட்டத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். அம்மா தோட்ட ஜமீலா, மும்தாஜ் பேகம், யாழ்ப்பாணம் சாந்தினி, அஸ்வினி, அதே போல நாவலப்பட்டி தேஜா, கிரியல ராஜலட்சுமி, நாகேந்திரன், அதே போல எங்கிரிய ராகி, ரவி ஆகியோரை இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சந்தோஷ நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். இன்றைய நாள் அனைவருக்குமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இந்துளை எல்ஜியிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் சிவானி, மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம் மற்றும் கொட்டக்கலை ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, மட்டக்களப்பு குக்குவில் சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க. தன்னுடைய அன்பு தம்பி பிரபுதேவா இன்று தினம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா மற்றும் அம்மா சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துவதாக பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. அதே போல ரொசலகம்ம குசல் ராஜா வந்திருக்கிறாரு. அன்பான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. கொஸ்லாந்தை கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. மகன் ஹெருகேஷனையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளித்தரும் சுபீட்சமான நாளாக அமைய வாழ்த்துவதாக ஏதாவது 5 நல்ல தம்பி யுவன் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான காலை நேர வணக்கங்களோடு இலங்கை துறைமுகத்துவாரம் ஈச்சிலம்பற்றிலிருந்து அழகேந்திரன் வேலாயுதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு சிவா நோர்வூட்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். துறச்சாக நீங்களும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-77-5-0-1 அதே போல 0112-77-5-1-1-1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். நேரம் அதிகாலை 5 கடந்து 19 ஆகி கொண்டிருக்கிறது. ஒழிக்கவிருக்கும் பாடல் இது சின்னையா மகாதேவன் சுமூதர வகத்தோட்டத்திலிருந்து தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக கேட்டிருந்தாரு. ஒழிக்கின்றது பாடல்

இனிமையான காலை நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நகைகிறது இன்றைய சந்தோஷால் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 28 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்களோடு பேசும்போது மனதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப இதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது என்றால் நீங்கள் பொழிகின்ற அந்த அன்பு, அந்த பாசம் எண்ணற்ற மகிழ்ச்சி அள்ளி தந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட எல்லாம் பேசும்போது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும் அன்பான காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு பிந்தனிலிருந்து ராசையா வந்திருந்தாங்க. தன்னுடைய அன்பு மனைவி பத்மினி மற்றும் திலு, தசன், வசந்தி ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு யட்டியாந்தோட்டை பணாவத்தை சேர்ந்த MS பெருமாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கோபால், வசந்தச்சந்திரன் மற்றும் குமார், தங்கமணி, கன்னியம்மா, சூட்டி, அழகசுந்தரம் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சாந்தன் வந்திருக்கிறாங்க. கணதாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களாம். பூனாகளிலிருந்து மகேஷ் வந்திருந்தாரு. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருந்தாரு. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு ஹட்டன் கேம் வலையிலிருந்து சுந்தர், தங்கசுந்தரம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சொல்லியிருந்தாரு. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கம் அக்கா, இன்றைய நன்னாள் அனைவருக்குமே இனிமையான நாளாக அமைய வேண்டும். அதே போல இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே இனிமையான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இந்த கலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு. இனிமையான காலை நேர வணக்கம் சகோதரி, நான் வேளாண்கல தோட்டத்தில் இருந்து நிமல்குமார். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க. மனைவி ராதா மற்றும் மகன்மார் சந்துன், புவிலோசன், இலக்கியா, சிவன்யா, பிரகல்யன் மற்றும் நிலானி ஆகியோரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதாக பலாங்கொடியிலிருந்து அவனாசி வைஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கம் அக்கா, பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் அதே போல ரெஜினோட் மற்றும் சுபாசினி, நிவேதா, மேக்னா, ரொஷானி, டியூன் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு நாவட்காடிலிருந்து ரெஜினோட் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கங்களோடு அக்கறை பற்று பொப்டையிலிருந்து நிசார் வந்திருக்கிறாங்க. இதேவேளை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு 15 இருந்து ரமேஷ்கான், ஜெயசீலன் வந்திருக்கிறாங்க, மாதவி வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை நேர வணக்கங்களோடு நாவலப்பேட்டையிலிருந்து மேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. கிணவர் போல் மற்றும் மகள் அனுஷாக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு கிருஷ்ணா வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127 5 0 0 1, அதே போல 0127 5 1 1 1 ஆகிய இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல உலகத்துல எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்னுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கழித்து 32 நிமிடம்.